புலத்தின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி டெல்தொட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியுடன் அவரும் கூட இன்று கொழும்பு 13 ராமநாதன் தொடர்மாடு குடியிருப்புல வசிக்கக்கூடிய சசிகுமார் 41st பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். அவரை வாழ்த்துவோர் சசி, சுதந்திர செல்வம், மருமகனான அனுஷான், ரீனுஷான் மற்றும் அன்பு மனைவி ராஜகுமாரி, சபிலக்ஷான், டில்ஷான், கிருஷ்வின் மற்றும் அப்பா ஆதிமூலம் மற்றும் அம்மா மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துவதாக இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களையும் பதிவிட்டுக் கொள்கிறோம். மற்றும் ஆயக்கா அன்பான இனிய கால நேர வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவண்டர் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி சின்ன தம்பி சசிகலநாதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் மூர்கடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான காலை வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சொல்லி செல்வ சென்னையிலிருந்து சுதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி தமோதர கோகுலாதித்ய குடும்பத்தினர் வசந்த முறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். செவ்வாய் ராகங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி

மீனிகள் சுடுந்திருக்கிறாங்க மற்றும் இனிய காலை நிற வணக்கம் சொல்லி அன்பான காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். என்றும் அன்புடன் முனராக தனலட்சுமி நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியோடு நின்றுக்கிறோம். 102.6 வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேர வணக்கம், நலமா விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இங்கிலிய ரவி நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சியோடு நாங்களும் சொல்லி மீவிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி டிக்கோயா தரவலை மீட்பிரிவிலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிய காலை வணக்கம் மா சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வெளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் காலை வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், நல்ல பாடல்கள் தாருங்கள் சொல்லி முருகேஷன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி சிவா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நலமா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு நாங்களும் சொல்லி மாளிகாவத்து சந்திர கிருஷ்ண ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய கால நேர வணக்கம் சொல்லி சகோதரி ஆரியம்பதியிலிருந்து ரத்திரராசா விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், வசந்த சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில்

இன்று 2026 ஆண்டு சித்திரை மாதம் 5 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:26 மணி முதல் 11:56 மணி வரை, இராது காலம் பிற்பகல் 2:56 மணி முதல் 4:26 மணி வரை, யமகண்டம் காலை 8:56 மணி முதல் 10:26 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேசம் நிறைவு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சாந்தம், கடகம் குழப்பம், சிம்மம் அச்சம், கன்னி எதிர்ப்பு, துலாம் உதவி, விருச்சிகம் தெளிவு, தனுசு முயற்சி, மகரம் தொல்லை, கும்பம் நற்செயல், மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேசம் நிறைவு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சாந்தம், கடகம் குழப்பம், சிம்மம் அச்சம், கன்னி எதிர்ப்பு, துலாம் உதவி, விருச்சிகம் தெளிவு, தனுசு முயற்சி, மகரம் தொல்லை, கும்பம் நற்செயல், மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும்

பொழுதின் வாழ்த்துக்கள் விடியோ நிகழ்ச்சியோடு நிதிர்க்கிறோம். ஏராளமான உறவுகள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி சுபா யோகா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கென்யா மகரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை வணக்கம் சொல்லி மாவுநிலையிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அருமையான காலை வணக்கம். இந்தான தோட்டம் மீனவிட்டையிலிருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி மகன் சந்தீபன் ஆகியோரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அன்பான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி குறிஞ்சாங்கினி அசுர்தேன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நூர்ஜஹான் அன்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியையும் நிகழ்ச்சியுடன் கொள்ளுங்கள் சொல்லி ஹாய் அக்கா இனிய காலை வணக்கம். நான் யோகராஜா என்னையும் நிகழ்ச்சியுடன் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி தர்ணிகள இழுக்குதனையில் கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மகள் அக்ஷரா ஷாஷினி ஷான் அபி ஆகியோரையும் நிகழ்ச்சியுடன் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் சுரோபி அக்கா அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பண்டாரவள்ளியிலிருந்து வினோதன் வினோத் லதா கிருஷாந்தன் ரோஷன் சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான கால நேர வணக்கம் சொல்லி கிரண் ராஜா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சகோதரி உங்களுக்கு சொல்கிறேன், நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி எல்லோருக்கும் அன்பான வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

நூற்றி சுமாறு 102 அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் இன்றைய தினத்துல அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இனிய காலை ஒரு வணக்கம் சொல்லி ரசுலகமிலிருந்து குசல் ராஜா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் உறவுகளே, நான் வட்டக்கொடையிலிருந்து லக்ஷன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான கால் மீது வணக்கம் சொல்லி தேவஸ்ரீ நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனி கால் நேர வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்கரசி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான கால் நேர வணக்கம் சொல்லி தம்பிராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான கால் நேர வணக்கம், நாங்களும் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 5ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக வெளியாகிருப்பது, இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது இலங்கை செய்திகளை விட இந்திய செய்திகளுக்கு பத்திரிகை முக்கிய இடம் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தமிழகத்தினுடைய சட்டசபைக்கான தேர்தல் கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்றது. அதனுடைய முடிவுகள் நேற்று தினம் அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி, நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதுதான் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் கட்சியை ஆரம்பித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த விஜய், அவருடைய கட்சியினுடைய ஆரம்பம் தொடர்பான பல விடயங்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும், அவருடைய கட்சி 10 ஆசனங்களுக்கும் குறைவான ஆசனங்களை பெறும் என்றும் பலரும் யூகங்களை வெளியிட்டிருந்த போதிலும், அதெல்லாம் தாண்டி 10 மடங்காக 108 ஆசனங்களை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார். இருந்த போதிலும் அவர் இன்னும் 10 ஆசனங்களை தேட வேண்டியிருக்கிறது. முழுமையாக

முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்பதும் இங்கே பிரதானமாக சுட்டிக்காட்ட வேண்டும். விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் வெற்றியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முழுமையான தகவல்கள் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதேபோல தமிழகத்தை தாண்டி மேற்கு வங்கம் மற்றும் அதேபோல அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கேரளாவிலும் தேர்தல் இடம்பெற்றது. அங்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விவகாரம். அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பது தயாராக இருக்கும். இலங்கையில் எப்படி 2025 ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் பாரியதொரு புரட்சியாக மாறியதோ அதே போன்றது நிலைமை இப்போது இந்தியாவுடைய பல மாநிலங்களிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதுகுறித்தான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இவ்வாறு இருக்க இலங்கைக்கு மாலத்தீவு ஜனாதிபதி வருகை வந்திருக்கிறார். நேற்று தினம் மாலத்தீவு ஜனாதிபதிக்கும் இலங்கை ஜனாதிபதியுடன் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான முக்கியமான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சாதிடப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல மாலத்தீவு ஜனாதிபதியும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல ஜனாதிபதி அன்ருக்கும் அசானாயக் அவர்களும் பல்வேறு விடயங்களுக்கு தொடர்பிலும் இங்கே பேசியிருக்கிறார். அது தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல மற்றொரு முக்கியமான விடயமாக இருப்பது குறிப்பாக செம்மணி விவகாரம் தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நேற்று தினம் செம்மணியில் ஒரு குழந்தையின் இன்புக்கூடு மீட்கப்பட்டிருப்பதான தகவலும் பிரதான செய்தியாக இருப்பதை காணலாம். அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல நீலகாமம் போராட்டத்துக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கொழும்பில். அது தொடர்பான செய்திகள் குறித்தும் நாங்கள் விரிவாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல ஹக்கீம் மற்றும் நிசாம் காரியப்பரா ஆகியோர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து நிராகரித்திருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பிரகித் எக்னலிகோட தொடர்பான வழக்கு புதிய நீதிபதிகள் குழாம் நிலையில் மீண்டும் விசாரிக்கப்படுகிறது என்பதும் இன்னும் ஒரு பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல சட்டவிரோதமாக ராஜகிரிய பகுதியில் தங்கியிருந்த 120 அதிகமான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சம்பவம், அதேபோல மீண்டும் வெளிக்கடை சிறைச்சாலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்பதும் உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்கள் இன்று பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது செய்தியாக இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சாக் நாடுகளுக்கிடையில் இலங்கையின் 3வது மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்கு மாலத்தீவு. இலங்கை மாலத்தீவு ஜனாதிபதிகள் பங்கேற்ற கூட்டு ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், கல்வி ஆகிய முக்கிய துறைகளில் கூட்டுறவை மேம்படுத்த உடன்பாடு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வர்த்தக பன்முகத்தன்மை என்பது இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளின் ஒரு வலுவான அங்கமாகும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்க, குறிப்பாக சாக் நாடுகளுக்கிடையில் இலங்கையின் 3வது மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்காக மாலத்தீவு திகழ்கிறது என தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மாலத்தீவு ஜனாதிபதியில் பங்கேற்ற கூட்டு ஊடகத்தின் போதே ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார். இது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் தொடர்ச்சியான மக்கள் தொடர்புகள் மற்றும் நெருக்கமான நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாகும். இந்த நெருக்கமானது எமது இரு நாடுகளும் ஒன்றிணைந்து புரிந்துணர்வோடு முன்னோக்கி செல்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில் மாலத்தீவு குடியரசின் ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயசு, அவரது பாரியார் சர்ஜிதா முகமது மற்றும் அமைச்சரவை அமைச்சர் உள்ளிட்ட மாலத்தீவு பிரதிநிதிகள் குழுவை இலங்கைக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக் குறிப்பிட்டார். சொர்க்கத்தை போன்றதொரு அழகான நாடு என்று தயக்கமின்றி குறிப்பிடக்கூடிய மாலத்தீவுக்கு செல்லும் வாய்ப்பு எங்களுக்கு 2025 ஜூலை மாதம் கிடைத்தது. எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான முறையான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டதன் 60 நிறைவை குறிப்பிடும் வகையில் மேற்கொண்ட அந்த பயணத்தின் போதும் இலங்கைக்கு அரச விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு மாலத்தீவு ஜனாதிபதிக்கு நான் அழைப்பு விடுத்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டமைக்காக அவருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அங்கு உரையாற்றியை தொடர்ந்தும் ஜனாதிபதி அவர்கள், வரலாற்று பதிவுகளின்படி இளவரசன் விஜயனுடன் வந்த குழுவின் ஒரு பகுதியினர் குடியேறிய இடம் மாலத்தீவு என்று மகாவம்சம் குறிப்பிடுகிறது. அதன்படி பார்க்கும்போது நமது உறவுகள், நட்பு, பரஸ்பர மரியாதை மற்றும் நெருக்கமான கலாச்சாரம், மொழி ரீதியான பிணைப்புகள் வரை பல நூற்றாண்டுகள் பழமையானவை. இவை அனைத்தும் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தியுள்ளன. பல ஆண்டுகளாக இந்த வரலாற்று உறவுகள் நமது பிராந்தியத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பொதுவான அபிலாஷைகளை அடைவதற்கான அடித்தளமாக அமைந்துள்ளன. ஜனாதிபதி மொயசுவும் நானும் தூதுக்குழுவினரோடு இணைந்து நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போதும் எமது பன்முக உறவுகளின் தற்போதைய நிலைமை குறித்து மூளாய்வு செய்தோம். குறிப்பாக உலகளாவிய அரசியல் மாற்றம்

மாற்றங்களும் அவற்றின் தாக்கங்களும் எமது இரு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு அச்சுறுத்தலாகவும் பிரச்சனையாகவும் மாறியுள்ளன. அவற்றுக்கான தீர்வுகளை காண்பதற்காக சர்வதேச ரீதியில் எமது நாடுகளும் இரு நாடுகளும் இணைந்து செயற்படுவது குறித்து நாம் கவனம் செலுத்தினோம். கடல் மட்ட உயர்வு மற்றும் புவி வெப்பமடைதலுக்கு எதிராக மாலத்தீவு ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அந்த போராட்டத்தில் மாலத்தீவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நட்பு நாடாக நாம் செயல்படும் என்பதை நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கும் உங்களது இரண்டாவது இல்லமாக்கிய எமது நாட்டின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்பதை நினைவுபடுத்துவதாகவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று இங்கு தெரிவித்த முக்கியமான தகவலாக எடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மாலத்தீவு ஜனாதிபதியும் இங்கு உரையாற்றும் போது பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. இலங்கையுடனான கூட்டுறவை வலுப்படுத்த மாலத்தீவு உறுதி, அந்நாட்டு ஜனாதிபதி முகமது மொய்சு தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய தலைப்பாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் தமிழர் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இருக்கிறது. மாலத்தீவு வங்கி இலங்கையில் நிறுவப்படும் சாத்தியம் குறித்து ஆராய்வதாக ஜனாதிபதி முகமது மொய்சு அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம். இலங்கையுடன் கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பொதுவான செழிப்பை உருவாக்குவதற்கும் மாலத்தீவு தொடர்ந்தும் உறுதி பூண்டிருக்கிறது என்று மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மாலத்தீவு ஜனாதிபதியில் பங்கேற்று கூட்டு ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி இடம்பெற்றதன் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அங்கு உரையாற்றுகின்ற போது மாலத்தீவின் வளர்ச்சிக்கும் இலங்கையர்கள் ஆற்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் இலங்கையில் வசிக்கும் மாலத்தீவு மக்களின் முக்கிய பங்கையும் நான் மிகவும் பாராட்டுவதாக தெரிவித்தார். அதேபோல எதிர்காலத்தை நோக்கி வர்த்தக மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கு முதலீட்டாளர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை திறப்பதற்கும் நாம் உறுதி பூண்டிருக்கின்றோம். அதாவது இன்று நடைபெறவுள்ள மாலத்தீவு இலங்கை வணிக ஒன்றியம் இரு நாடுகளின் வர்த்தகர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் புத்தாக்குனர்களை இணைக்கும் முக்கிய மேடையாக அமையும். மாலத்தீவு வங்கியின் கிளையொன்றை இலங்கையில் நிறுவுவதற்கு சாத்தியக்கூறுகள் மற்றும் தரமான மாலத்தீவு மீன்பிடி உற்பத்திகளை இலங்கை சந்தையில் அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட விரிவான முயற்சிகளையும் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். அத்துடன் எமது பொருளாதார உறவை மேலும் சமமான, நியாயமான மற்றும் பரஸ்பர நலனுக்கு உகந்ததாக உறுதிப்படுத்தி தற்போதுள்ள வர்த்தக சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்வதன் முக்கியத்துவத்தையும் நான் வலியுறுத்துகின்றேன். தீவு நாடுகளான நமது எதிர்காலம் இந்திய பெருங்கடல் மூலம் ஒன்றுடொன்று பிணைந்துள்ளது. நிலையான மீன்பிடி முகாமைத்துவம், கடல் வளங்களை பாதுகாப்பது மற்றும் கடல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்ற பொதுவான உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதி செய்துகின்றோம். கூட்டு பயிற்சிகள், பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டின் மூலம் இலங்கை வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவை மாலத்தீவு மிகவும் மதிக்கிறது. கொள்கை மற்றும் பொருளாதாரத்துக்கு அப்பால் நமது உறவு, மக்கள், கலாச்சாரம் மற்றும் பொதுவான மரபுரிமை என்பவற்றில் வேறு ஒன்று இருக்கிறது. கலாச்சார பரிமாற்றம், கல்வி, ஒத்துழைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் உறவுகளை விரிவுபடுத்துவதற்கு நாம் உடன்பட்டோம். இந்த உறவுகள் நமது அசைக்க முடியாத நட்பின் அடித்தளமாக தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் என்பதாகவும் மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த கூட்டு ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் 7 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அதுபான செய்தி இன்றைய வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகைகளில் மாலத்தீவு இலங்கைக்கு இடையே 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட என்பது புகைப்படுவதன் கூடிய செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையே பல்வேறு துறைகள் தொடர்பான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு ஆகிய முன்னிலையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. எனவே மாலத்தீவு இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் சுகாதாரம், விளையாட்டு, சுற்றுலா, கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன்படி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் மாலத்தீவு குடியரசுக்கும் இடையில் சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோரினால் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இலங்கை தேசிய ஆவண காப்பக
திணைக்களத்திற்கும் மாலத்தீவு தேசிய ஆவண காப்பகத்திற்கும் இடையில் ஆவண காப்பக ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலத்தீவு வெளிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் ஆகியோரில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மாலத்தீவு குடியரசின் கல்வி உயர்கல்வி மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சருக்கும் இலங்கையின் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருக்கும் இடையிலான ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை தலைவர்களுக்கான பயிற்சி மற்றும் தொழில் அபிவிருத்தி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாலத்தீவு வெளிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மாலத்தீவு குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் இடையிலான விளையாட்டு மற்றும் இளைஞர் அபிவிருத்தி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலத்தீவு வெளிவகார அமைச்சர் இர்திஷா மாதம் மற்றும் இலங்கை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகி ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புக்காக மாலத்தீவு குடியரசின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்திற்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையில் உள்ள மாலத்தீவு உயர்சானிகர் மசூத் இமாத் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துயக்கொந்த ஆகியோருக்கிடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதேபோல மாலத்தீவு குடியரசின் பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவை அமைச்சுக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையில் உள்ள மாலத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் மற்றும் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரியர் அட்மிரல் தமிக குமாரோவுக்கும் இடையிலான பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கும் மாலத்தீவு குடியரசின் சுகாதார குடும்ப மற்றும் நலன்புரி அமைச்சுக்கும் இடையிலான கல்வி ஒத்துழைப்பு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையில் உள்ள மாலத்தீவு உயர்சானிகர் மசூத் இமாத் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக மகேஷ் கருணாதிலக் ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக அந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது காலமில்லை. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான இந்த நீண்டகால 60 வருடங்களுக்கு மேலான உறவை மேம்படுத்தும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சது. 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதன் போது கைச்சிடப்பட்ட விவகாரங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த தினம் மற்றொரு முக்கியமான தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். விஜய் தேரத் அமைச்சர் அவர்களும் இது தொடர்பான விடயத்தை கருத்தாக முன்வைத்திருக்கிறார். இந்த தினம் அது தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. மாலத்தீவு ஜனாதிபதியின் வருகை இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் வெளிவகார அமைச்சர் விஜய் தேரத் நம்பிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் இலங்கை விஜயம் எமது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்பதிலும் எமது பண்டைய மக்கள் தொடர்புகளை மேம்படுத்தும் என்பதிலும் எவ்வித சந்தேகம் இல்லை என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் உத்தியபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நாட்டை வந்திருந்தார். எனவே மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு முதற் பெண்மணி சஜிதா முகமது மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் சிரேஷ்ட அதிகாரிகள் உயர்மட்ட குழுவில் நாட்டுக்கு வருகின்றிருக்கிறார்கள். எனவே அந்த குழுவினருடைய வருகை தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கும் போதே ஜனாதிபதி அதாவது வெளிவகார அமைச்சர் விஜய் தேரத் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த ஜனாதிபதியுடைய வருகையானது இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகைகள் வெளியாகின்ற செய்தி, தேசிய ஒற்றுமைக்கான செயற்பாடுகளிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், கலாச்சாரங்களுக்கு மரியாதையான அங்கீகாரம் தேவை என கம்பன் விழாவில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள தமிழ் முஸ்லிம் என அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் நாடு தேவை என்றும், தேசிய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கைகளை எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இதன்போது ஜனாதிபதி கம்பன் புகழ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி ஒருவர் கம்பன் புகழ் விருதால் கௌரவிக்கப்படுவது முதல் தடவை என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் அங்கு மேலும் உரையாற்றும் போது பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் அவர் பல விடயங்களை அங்கு சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் அங்கு மனிதநேயத்தை முன்னிறுத்திய புதிய சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் மகத்தான பொறுப்பு உள்ளது என்பதாக, குறிப்பாக இந்த கம்பன் விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு உங்கள் அன்பையும் மரியாதையும் எனக்கு வழங்கியதற்கு மிகவும் நன்றியுடனாக இருக்கின்றேன். இந்த கம்பன் விழா இந்த ஆண்டு 4 நாட்கள் நடைபெறுகிறது. எமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள துன்பியிலிருந்து மீண்டெழுவதற்கான போராட்டத்தில் இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்துறை மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது என்பதை நினைப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களாக நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ஒன்று கூடி இலக்கியத்திலும் கவிதையிலும் உள்ள ஆழத்தை கம்பன் ராமாயணம் நமக்கு உணர்த்தும் அனுபவங்களையும் நம் வாழ்க்கை முறையை ஒருவருக்கொருவர் புரிய வைத்து ஆராய்ந்துள்ளீர்கள். நாம் அதிகமாக ஆராய்வதும் கற்பதும் தொழில்நுட்பத்தை நோக்கியே உள்ளது. கையில் தொலைபேசி வைத்திருக்கும் சிறுவர்கள் அதன் ஒரு செயலியாகவே மாறிவிட்டார்கள். எனவே சிறுவர்களுக்கு விரிவான பரந்த உலகை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பரந்த உலகு என்பது இலக்கியம், கலை, கருணை, அன்பு ஆகியவற்றை முன்னிறுத்திய உலகை எமது சிறுவர்களுக்கு உருவாக்க வேண்டும். எமது சமூகம் சிதைந்து சமூகமாக மாறியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடனும் வெறுப்புடனும் குரோதத்தோடும் பார்க்கும் சமூகம் எமக்கு முன்பாக இருந்தது. வடக்கில் தமிழ் மக்களை தெற்கில் சிங்கள மக்கள் சந்தேகத்தோடும் வெறுப்புடனும் கோபத்தோடும் பார்க்கும் சமூகம் இருந்தது. வடக்கின் தமிழ் சமூகம் சிங்கள சமூகத்தை அதே விதமாக பார்க்கும் நிலை இருந்தது. இந்த வெறுப்பு நிறைந்த சமூகம் எமக்கு எதை தந்தது? வடக்குக்கும் தெற்குக்கும் எந்த இடத்துக்கும் வெற்றி எதுவும் எஞ்சுவதில்லை. எமக்கு எஞ்சுவது அழிவு மட்டுமே, துன்பம் மட்டுமே. போரில் முதலில் இறப்பது மனிதநேயம், இலக்கியத்தில் முதலில் எழுவதும் மனிதநேயமே. எனவே இலக்கியம் தேவை. மிகவும் வேதனையான, இன்னும் கண்டுகொள்ள முடியாத கடந்த காலம் எமக்கு உண்டு. ஒரு தேர்தலுக்காக நூலகம் எரிக்கப்படுவதை நான் இன்னும் சிந்திக்கின்றேன். தேர்தலில் ஒரு தேர்தல் அலுவலகம் எரிக்கப்படுவதை எமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேர்தலில் ஒரு நூலகம் ஏன் எரிக்கப்பட வேண்டும்? வடக்கு மக்களுக்கும் புத்தகங்களுக்கும் இடையே ஆழமான உறவு உண்டு. படித்தல் ஒரு வாழ்க்கை முறையாக, படித்தல் ஒரு கலாச்சாரமாக மாற்றிக்கொண்ட மக்கள், நூலகத்துக்கு செருப்பு கலற்றி செல்லும் மக்கள், அவர்களை புண்படுத்த நல்ல சந்தர்ப்பம் நூலகத்தை எரிப்பதுதான். அத்தகைய மிகவும் கொடுமையான சமூகங்களை எமது சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. எனவே சிங்கள தமிழ் முஸ்லிம் பர்கர் மலாய் என எமது அனைத்து மக்களும் சகோதரத்துடன் வாழும் நாடு எமக்கு தேவை. சிக்கல்களை நாம் இன்னும் முழுமையாக தீர்த்துக் கொள்ளவில்லை என்பது எமக்கு தெரியும். சிக்கல்களை தீர்த்துக் கொள்ள இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். ஆயினும் தேசிய ஒற்றுமைக்காக நாம் உறுதியான அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். எடுத்து வைத்த இந்த அடிகளை எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியளிக்கின்றேன். எமது நாட்டில் எந்த இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம். எமது தலைமுறை போரிட்டது, ஆனால் எமது சிறுவர்களுக்கு அந்த நிலைமை உருவாக்கக்கூடாது. அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழும் ஒரு நாடு எமக்கு தேவை. இந்த பிளவுகளும் அந்நியப்படுத்தல்களும் எம்மை பல சதாப்தங்களாக பின்தள்ளுகின்றன. பிரிவினையின் வரலாறு நீண்டது. எனவே ஒன்றிணைவதற்காக சில அடிகளை முன்னோக்கி எடுத்து வைக்க வேண்டும். முதலாவதாக, பிறரின் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு மரியாதை செய்வது அவசியமாகும். சிங்கள மக்களுக்கு தனித்தன்மையான அடையாளமும் கலாச்சாரமும் உண்டு. தமிழ் மக்களுக்கு தமக்கே உரிய கலாச்சாரம் உண்டு. முஸ்லிம் மக்களுக்கும் தமக்கே உரிய கலாச்சாரம் உண்டு. ஒவ்வொரு கலாச்சாரமும் மரியாதையான அங்கீகாரம் பெறும் சமூகம் எமக்கு தேவை. இந்த நேரத்தில் சம்பந்தன் எனக்கு நியமிக்கப்பட்டு வருகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்னிடம் கூறினார், அனுர, நான் இலங்கையர் என்று உலகுக்கு ஒழித்துக் கூறுவது விரும்புகின்றேன். ஆனால் இரண்டாம் தர பிரஜையாக இலங்கையில் வாழ விரும்பவில்லை. எந்த ஒரு சமூகத்தினருக்கும் தாங்கள் இந்நாட்டில் இரண்டாம் தர பிரஜை என்று தோன்றுகிறது என்றால் அளவிடுவதுதான் நல்லது. அதை அளவிடுவது நீங்கள் தான். நான் உங்கள் நீதிபதி அல்ல. நீங்கள் இந்நாட்டில் அனைத்து உரிமைகளுக்கும்
உரிமைகளும் கொண்ட பிரஜைகள் என்று உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை ஊட்டிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டில் பிறந்து பொருளாதாரத்துக்கு பங்களித்து இந்த மண்ணில் மண்ணாக மாறும் அனைவரின் உள்ளத்திலும் இது எமது தாய்மண் என்ற உணர்வு உருவாக வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் தேசிய ஒற்றுமையை நாம் உருவாக்க முடியாது. எனவே இந்த கடமையை நிறைவேற்றுவதில் இலக்கியம், கலை, விளையாட்டு, கல்வி மாத்திரமின்றி அரசியலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. வரலாறு முழுவதும் நிலவியது பிளவுண்ட அரசியலே. உரிமைகளை உயர்த்தி பிடித்து அந்த உரிமைகளுக்காக போரிட்ட அரசியல், பிறருக்கு எதிராக கருத்தியலை கிளறிவிடும் அரசியல், நமக்கு தேவை பிளவுட்ட அரசியல் அல்ல. வடக்கு கிழக்கு மேற்கு என்று வேறுபாடின்றி ஒன்றிணைந்த அரசியல். இதை இனவாத கிருமி இருப்பது அரசியலுக்குள்ளேயே. இனவாதத்தை தோற்கடிக்க சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் வகுத்தேனும் இனவாதத்தை தோற்கடிப்போம். இன்று நாம் நாட்டுக்குள் மிக முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த மாற்றம் இந்நாட்டு மக்களுக்கு மாபெரும் வெற்றியை கொண்டுவரும். எமக்கு ஒரு கனவு உண்டு. சிங்கள, தமிழ், முஸ்லீம் அனைத்து மக்களும் இணைந்து வாழும் சமூகம். அதற்காக கலையிலும் இலக்கியத்திலும் மிகப்பெரிய மறுமலர்ச்சி தேவை. கம்பர் ராமாயணத்தில் உள்ள நல்ல வாழ்க்கை முறையை நம் வாழ்வில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதன் சுவையை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். வெறும் இயந்திர உயிரியிலிருந்து மனிதனாக நாம் மாற வேண்டும். நாம் மூச்சு விட்டாலும் பேசினாலும் மனிதநேயம் கரைந்து விட்டது. எனவே மீண்டும் மனிதநேயத்தை முன்னிறுத்திய புதிய சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கிய விழாக்களுக்கு மிக முக்கியமான வாய்ப்பு வழங்கப்படவிருக்கிறது, முக்கியமான பங்கும் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காக கம்பன் கழகத்தில் அனைவருக்கு மிகவும் நன்றியுள்ளதாக இருக்கின்றேன். எமக்கு வலிமையான தமிழ் இலங்கை இலக்கியம் தேவை. எனவே அதேபோல் வலிமையான கவிஞர்களும் திரைப்பட கலைஞர்களும் தேவை. இலங்கையில் தமிழ் கலையிலும் கலாச்சாரத்திலும் மாபெரும் மறுமலர்ச்சி தேவை. அதற்காக எந்த ஒரு அமைப்பும் சங்கமும் இருக்கிறது என்றால் நாம் அரசாங்கமாக அதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவோம் என்பதாகவும் ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்க அவர்கள் கம்பன் விழாவில் கலந்து கொண்ட போது தெரிவித்த விடயங்கள் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதி ஒருவருக்கும் கம்பன் புகழ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஜனாதிபதி என்றால் அது அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு தான். எனவே அவருடைய அந்த உரையும் மிக முக்கியமான உரையாக பார்க்கப்படுகிறது. எனவே இலங்கையினுடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலை, அதே போல தமிழ் இலக்கியங்கள் இன்னும் வலிமை பெற வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அங்கு தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல் இந்த கம்பன் விழாவில் போது ஜனாதிபதியிடம் சில விடயங்கள் கூறப்பட்டன. இன்றைய கேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, தமிழர்களின் மனக்குறைகள் முழுமையாக நீங்கவில்லை, ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது. அகில இலங்கை கம்பன் கழகம் ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். தமிழர்களின் மனக்குறைகள் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை, அடக்குமுறைகள் ஆங்காங்கே இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன, ஆனாலும் எல்லா இனங்களும் ஒற்றுமையாய் வாழும் ஓர் இலங்கையை நீங்கள் முழுமையாக ஆக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது என அகில இலங்கை கம்பன் கழகம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை தமிழர்கள் சார்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்திருக்கிறது. எனவே அகில இலங்கை கம்பன் கழகம் வழங்கும் உயரிய விருதான கம்பன் புகழ் விருதினை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்ற போதே இந்த அனைத்து தமிழ் மக்கள் சார்பில் முன்வைக்கும் கோரிக்கைகள் அடங்கிய செய்தியினை ஜனாதிபதி முன்னிலையில் கம்பன் கழகத்தின் சாபித செயலாளர் சுகும அவர்கள் மன்னிக்கவும் குமாரதாசன் அவர்கள் வாசித்தார். அதன் போதுதான் இந்த விடயங்கள் முக்கியமாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களாக இருப்பது நாங்கள் காணலாம். ஜனாதிபதி நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சமமாக வாழக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்குவீர்கள் நம்பிக்கை தமக்கு இருப்பதாக கம்பன் கழகம் இவ்வாறு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், நிதனம் பத்திரிகையில் நிறைந்து வழிந்திருக்கின்ற செய்தி தமிழக பத்திரிகைகளையும் தாண்டிய இலங்கை பத்திரிகைகளிலும் பிரதான செய்தி இடம்பெடுத்திருப்பதான அந்த செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகள் மாத்திரமல்ல சிங்கள பத்திரிகைகளிலும் இத்தொடர்பான செய்திதான் பிரதானமான பேசுபொருளாக மாறியது. எனவே இந்திய தமிழகத்தினுடைய தேர்தல் உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் வாழ்கின்ற சகல பகுதிகளிலும் பேசுபொருளாக மாறியக்கு ஒரே ஒரு காரணம் நடிகர் விஜய் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தி களமிறங்கியமையாகும். எனவே அவருடைய வெற்றியும் இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைகிறது, தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்பம், தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி, முதலமைச்சர் ஆகிறார் விஜய், ஆட்சி அமைப்பது குறித்து இன்று பேச்சு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இந்த செய்தியாக அமைகிறது, 108 இடங்களை கைப்பற்றி வரலாற்று சாதனை, தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் அமோக வெற்றி, 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் முடிவு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாகவும், அதேபோல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும், 60 வருட திராவிட ஆட்சி முடிவுக்கு வந்தது, தமிழகத்தில் விஜயின் விசுவரூப வெற்றி, திராவிட கோட்டையில் வெற்றி கொடி
இயற்றிய தமிழக வெற்றிக் கழகம் என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் தமிழகத்தில் விஜய் சுனாமி தாவேக்கா அமோக வெற்றி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். அதே போல இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இப்படி அமைகிறது. சுப்பிரி நலு விஜய் தமிழ்நாடுவை பலய அல்லாய் என்பதாக தலைப்பிடுகிறது. ஆசன திசிய திஸ் அத்தனின் எக்கசிய தாயாக் தினாகணி மோதி சமக அவுள் சமஸ்த இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பக்ஷேட்ட ஆசன ஹெட்ட ஹத்தராய் இடபு மகாமெத்தி ஸ்டாலின் ஹெட்டாய் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே 234 தொகுதிகளில் 110 தொகுதிகளை விஜய் வென்றிருக்கிறார். அதே போல மோடியோடு இணைந்து இந்த முறை களமிறங்கிய அகிலங்கை திராவிட முன்னேற்ற கழக அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியானது 64 ஆசனங்களையும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் 60 ஆசனங்களையும் பெற்றுக்கிறார் என்பதாக இந்த திவைன பத்திரிகை சுட்டிக்காடுகிறது. விஜயகே பக்ஷே தமிழ்நாடுவே தேசப்பாலன பூமிக்காவ கணப்பிட்ட ஹரவலா என்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம் விஜயனுடைய கட்சி தமிழ்நாடினுடைய அரசியல் வரலாற்றை தலைகீழாக புரட்டி போடுது என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பட இன்றைய லங்காதி பத்திரிகையில் மதுரமான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்நாடு சந்தையன் தளபதி விஜய் பெருமுனே என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையும் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தை தாண்டி உலகில் தமிழர்கள் வாழும் சகல நாடுகளிலும் இது பேசுபொருளாக மாறிய விவகாரம். எனவே அத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்க தயாராக இருக்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் நேற்று வெளியாகிய நிலையில் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை அடுத்து தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் பதவியேற்கவிருக்கின்றார். இதுவரை முதல்வராக இருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது தொகுதியிலேயே பெரும் தோல்வியை சந்தித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் 23 தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் காலை 6 முதல் நடைபெற்ற வாக்குப்பதிவு வரலாற்று சாதனை படைத்தது. இந்த தேர்தலில் 5,73,43,291 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் இதில் 4,87,98,833 பேர் வாக்களித்திருந்தார்கள். அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு 85.15% பேர் வாக்களித்திருந்தார்கள். தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார், ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை தெரியப்படுத்தும் வாக்கு எண்ணிக்கை நேற்று திங்கட்கிழமை காலை 8 ஆரம்பமாகியது. நேற்று வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகி தேர்தல் முடிவுகள் வெளியாகிய போதிலிருந்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலிருந்தமை முக்கியமான விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இத்தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் அது மாறியது. ஆரம்பம் முதலே விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றதோடு அதற்கு அடுத்த இடங்களில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளிடையே போட்டி நிலவியது. ஆனால் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எவ்வித தாக்கத்தையும் இந்த தேர்தலில் செலுத்தவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஸ்டாலினின் திமுக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியன ஏற்கனவே களத்தில் இருந்த சூழலில் முதன்முறையாக தேர்தலை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்தது விஜயின் அரசியல் வருகை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. விஜய் இந்த தேர்தலில் ஒரு திருப்பு முனையாக இருப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தலில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என இரு தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்தார். தாவேக்க தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்தார் என இவ்விரு தொகுதிகளிலும் அவர் அபார வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார். பெரம்பூர் தொகுதியில் தாவேக்க தலைவர் விஜய் 88,744 வாக்குகளை பெற்று 38,927 வாக்குகள் முன்னிலையோடு வெற்றி பெற்றார். அதே தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர் டி சேகர் 49,817 வாக்குகளையும் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளர் திலகா பாமா 6,830 வாக்குகளையும் பெற்று தோல்வியை சந்தித்தார். அதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் 62,057 வாக்குகளை பெற்று 20,394 வாக்குகள் முன்னிலையோடு வெற்றி பெற்றார். எனவே தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் விஜயையும் எதிர்பாராத வெற்றியையும் குவித்திருக்கிறது. ஆளும் திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் புதிதாக களமிறங்கிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே 1,50,00,000
லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று முதலிடத்துக்கு வந்திருக்கிறது. இது அரை நூற்றாண்டு சாதனையாக கருதப்படுகிறது. நேற்று மாலை வரை 109 இடங்களில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றது. தமிழ்நாட்டில் 76 ஆண்டுகள் வரலாற்று கொண்ட திமுகவையும் 54 ஆண்டுகள் பழமையான அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி 2 ஆண்டுகளில் விஜயின் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. தனிப்பெருமை பெற்றோ உதிரி கட்சிகளின் துணையினரோ விஜய் முதல்வராக அமர்ந்தால் திராவிட கட்சிகளை சாராத முதல் முதலமைச்சர் என்ற 60 ஆண்டு சாதனையை அவர் நிகழ்த்தவிருக்கின்றார். எனவே நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஆட்சி செய்து வந்த தமிழகத்தில் 1967 தேர்தலில் அண்ணா தலைமையிலான திராவிட புரட்சி ஏற்பட்டு அரியணையில் திமுக அமர்ந்ததும் அதன் பின்னர் நீடித்த திமுக ஆட்சிக்கு 1977 ஆண்டு தேர்தல் களம் கண்ட MGR முடிவு கட்டினார். இருப்பினும் MGR விஜய் வெற்றிகளில் சில வேற்றுமைகளும் உள்ளன. 1977 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகோர்த்து களமிறங்கிய MGR தனிப்பெருமான்மை பெற்று முதல்வர் ஆனார். ஆனால் துணிச்சலுடன் தனித்து போட்டியிட்டாலும் தனிப்பெருமான்மை பெறுவது விஜய்க்கு கடினமாகிவிட்டது. அதேநேரம் வாக்கு விகிதத்தில் MGRையும் மிஞ்சிவிட்டார். விஜய் நேற்று பகல் நிலவரப்படி தாவேக்காவுக்கு 34.8% வீத வாக்குகள் கிடைத்தன. 1977 MGR தனது முதல் தேர்தலில் பெற்ற வாக்கு விகிதம் 33.5% வீதமாகும். 2025 ஜூலை மாதம் பேசிய தாவேக்க தலைவர் விஜய் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களின் அதிகார பள்ளத்தை உடைத்து 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் புதியவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், அதேபோல் 2026 தேர்தலும் அமையும் என்று தெரிவித்திருந்தார். அவர் சொன்னபடியே நிகழ்ந்திருக்கிறது. தாம் உறுதியாக முதல்வர் பதவியில் அமர்வேன் என்று ஈராண்டுகளுக்கு முன்னர் 100 விழுக்காடு உறுதியோடு விஜய் இருந்ததாக அவர் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் இப்போது செய்தியாளர்கள் தெரிவித்து வியப்பை அடைந்திருக்கின்றார். எனவே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நேற்று தினம் இரவு 8 மணி நிலவரப்படி தாவேக்கா 109 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 76 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 50 தொகுதிகளிலும் வென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் திமுகவின் முதல்வர் வேட்பாளரான ஸ்டாலின் கொளத்தூரில் போட்டியிட்டு தோல்வி சந்தித்திருக்கின்றார். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில்தான் போட்டி என்று தொடர்ந்து முழங்கி வந்தார் விஜய். அவரது ஆதரவு வலையில் சிக்கி 35 ஆண்டுகளுக்கு பிறகு தோல்வி சந்தித்திருக்கின்றார் இப்போது முக ஸ்டாலினுடைய தோல்வியை இரண்டாவது முறையாக தோல்வி சந்தித்த இரண்டாவது முதல்வர் என்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. எனவே ஜெயலலிதாவுக்கு பிறகு முக ஸ்டாலின் இவ்வாறு இரண்டாவது முறையாக முதல்வர் வேட்பாளராக இருந்தும் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட திமுக கூட்டணி இத்தேர்தலில் தோல்வியை பெற்று 2 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. திமுகவின் கோட்டை எனப்படும் சென்னை அதன் அனைத்து தொகுதிகளையும் தாவேக்காவிடம் இழந்திருக்கிறது. அதேபோல் தெற்கு, மேற்கு, வடக்கு, டெல்டா என அனைத்து மண்டலங்களையும் தாவேக்கா கோலோச்சி இருக்கிறது. வெற்றி பெறுவார்கள் என கணிக்கப்பட்ட திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் இந்த தேர்தலில் படுதோல்வி சந்தித்திருக்கிறார்கள். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 6வது முறையாக வெற்றி பெற்றிருக்கின்றார். கடந்த தேர்தலில் வாங்கியதை விட கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடந்த 1989 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1991, 2011, 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்றார். 1996, 2006 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் அவர் தோல்வியடைந்தார். தற்போது 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். தேர்தல் முடிவுகள் வெளியாகிய போதும் அதிமுக தாவேக்காவுக்கு அடுத்த இடத்தில் திமுகவை பின்னுக்கு தள்ளி 2 இடத்தில் இருந்ததோடு எதிர்க்கட்சியாக வரும் வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது. ஆயினும் தேர்தல் முடிவுகள் 3 இடத்துக்கு அதிமுகவை தள்ளி இருக்கிறது. இதனால் எதிர்க்கட்சி தலைவர் எனும் வாய்ப்பையும் எடப்பாடி தவறவிட்டிருக்கின்றார். காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட சீமான் தோல்வியடைந்திருக்கிறார். தாவேக்கா வேட்பாளர் டி கே பிரபுவிடம் ஏறக்குறைய 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சீமான் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் மாங்குடி 2 இடத்தையும் ஏனையவர்கள் 3-4 இடத்தையும் பெற்றுக் கொண்டதையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தேர்தல் களம் பல வியப்புகளை அளித்தது போல இனி அமையப்போகும் சட்டமன்றத்திலும் அவற்றை காணக்கூடும். முதல்வராக விஜயும் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் அமரக்கூடிய நிலைமை இதுவரை வெளிவந்த முடிவுகள் உணர்த்துகின்றன. ஏனெனில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் தேர்தலில் தோல்வியடைந்தமையினால் அவர் சட்டசபைக்கு வர முடியாத நிலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் எனும் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பே அதிகமாக இருக்கிறது.
முடிவுகளை பார்க்கையில் பத்திரிகையாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள், அரசியலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் மக்களின் எண்ண ஓட்டத்தை அறிவதில் கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மக்கள் மத்தியில் விஜய்க்கு சாதகமாக ஒரு அமைதி அலை வீசியிருப்பதையே முடிவுகள் காட்டுகிறது. மாற்றத்தை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அரசியல் வரலாற்றில் கட்சி ஆரம்பித்த மிக குறுகிய காலத்தில் ஆட்சி அமைத்தோர் பட்டியலில் தவேக தனக்கும் ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சினிமா நடிகர்கள் அரசியலில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை விஜய் தவிடுபொடியாக்கி முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து தமிழகத்தின் அடுத்த முதல்வராக அரியணை ஏறப் போகின்றார். இதேவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகளில் மத்திய அரசு என்றும் துணையாக இருக்கும் என தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தாவைக்க தலைவர் விஜயை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. 1977 சம்பவம் மீண்டும் நிகழ்கிறது. எம்ஜிஆரை மிஞ்சிய விஜய் திமுகவுக்கு மீண்டும் அதே அடி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். 1977 தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி ஒரு புயலால் சூழப்பட்டதோ அதே போன்று 2026 புயல் வந்திருக்கிறது. அப்போது பிரபல நடிகராகவும் மக்கள் மனதில் தெய்வமாகவும் விளங்கிய எம்ஜிஆர் தான் அரசியல் பயணத்தை தன் புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து தொடங்கிய ஆட்சியை பிடித்தது போல இன்று விஜயும் 2026 புதிதாக கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்திருக்கிறார். அண்ணாதுரை மறைந்து 3 ஆண்டுகளுக்கு பின் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் 1977 எதிர்கொண்டு வெற்றி கண்டு சரித்திரம் படைத்தார். எதிர்கட்சியாக இருந்த திமுக கூட்டணி எதிராக பெறும் வெற்றியை பதிவு செய்த எம்ஜிஆர் என்பது மிக முக்கியமான விவகாரம். அதே போன்று அவரையும் மிஞ்சிய வாக்கு வீதத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று விஜய் மீண்டும் இந்த வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் என்பதுதான் தமிழக செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. தமிழகத்தில் 20 வருடத்திற்கு பின்னர் தொங்கு சட்டசபை யாருக்கும் கிடைக்காத பெரும்பான்மை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டசபையை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2006 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுக தொங்கு சட்டசபை அமைத்தது. இந்த நிலையில் கட்சியை ஆரம்பித்து 2வது வருடத்திலேயே விஜய் இவ்வாறு இந்த நிலைமையை எட்டியிருக்கின்ற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம். எனவே விஜய் தொங்கு சட்டசபை அமைப்பார் என்கின்றார் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளை மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கின்றன. ஆனால் இந்த முறை அந்த பாரம்பரிய அரசியல் கணக்குகள் முற்றிலும் மாறும் சாத்தியம் உருவாகியிருக்கிறது. காரணமாக பார்க்கப்படுவது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே 20 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விவகாரங்களும் பிரதான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல 1952 பிறகு தமிழகத்தில் மீண்டும் கூட்டணி ஆட்சி, யார் யார் ஆதரவு அளிக்கலாம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் வரலாற்றில் 2026 ஒரு திருப்புமுனையாக அமையப்போகிறது. தாவேக்கா 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டுவதில் இழுபறி நீடிக்கிறது என்பதாகத்தான் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நெருக்கடியான கட்டத்தில் தான் அரசியல் சதுரங்க ஆட்டம் களமிறங்குகிறது. இந்த நிலையில் தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் திமுக கூட்டணியின் அதிருப்தியில் உள்ள கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கும் என சொல்லப்படுகிறது. இது சாத்தியமா என்பதை பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த திமுகவில் இருக்கின்ற மனதளவில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற பல கட்சிகள் இப்போது அப்படியே தாவேக்காவுக்கு தாவி விஜயனுடைய பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சொல்லலாம். என ஏற்கனவே விஜய் காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. போதிலும் அவர்கள் அது வெளியில் வரவில்லை. அதே போல விசிகாத விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய போக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான ஆரம்ப கட்டத்தில் காணப்பட்டது. எனவே அவ்வாறு இருக்க அங்கிருந்து இன்னும் 10 அல்லது 9 பேர் இணையும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் அதற்கான நிலைமைகள் இன்று அல்லது நாளைய தினத்திற்குள் தெரியவரும் என்பதாகத்தான் தமிழக தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக வைத்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அதே போல இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிறது.
தவேக்க ஆட்டோ சாரதியிடம் படுதோல்வி அடைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்டுப்பணத்தையும் இழந்தார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினகர் குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமான டி ஜெயக்குமார் கட்டுப்பணத்தில் இருந்திருக்கிறார். இந்த தொகுதியில் தவேக்க வேட்பாளராக களமிறங்கிய ஆட்டோ சாரதி விஜய் தாமு அமோக வெற்றி பெற்று நிலையில் திமுக வேட்பாளர் சுபைர் கான் இரண்டாம் இடத்தையும் பிடித்திருக்கிறார். எனவே ஆட்டோ சாரதியும் தன்னிடம் வேலை செய்த உதவியாளரின் மகன் என விஜய் தன்னுடைய மனதளவில் தான் நல்லவர் என்பதை காட்டுவதற்காகவும் அல்லது அதே போல தன்னுடைய மன ஓட்டங்களில் எந்த கெட்ட சிந்தனையும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக பல முக்கியமான முடிவுகள் எடுத்திருந்தார். அதில் தன்னுடைய உதவியாளரின் மகனுக்கு ஒரு சீட்டை வழங்கி அவன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல ஆட்டோ சாரதிக்கான வாய்ப்பை வழங்கினார், அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே அவருடைய அந்த அரசியல் நகர்வுகள் சிறந்த முறையில் வியூகமாக அமைந்து வெற்றியை நோக்கி அவரை கொண்டு சென்றிருக்கிறது என்பதால் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நிலையில்தான் இப்போது விஜயனுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகிறது. விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்ப கருத்திலிருந்தே முன்னிலை வைத்து வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மொத்தமாக உள்ள 234 தொகுதியில் 100 மேற்பட்ட இடங்களில் தவேக்க முன்னிலை இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் தவேக்க முன்னிலை இருப்பதை அவரது ரசிகர்கள் மற்றும் அக்கட்சியினர் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பாராத வகையில் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் முற்பகல் 11 மணி அளவில் தவேக்காவினுடைய விஜய் 108 இடங்களில் முன்னிலிருப்பதாக தகவல் அடுத்து இப்போது அப்பகுதியில் பாதுகாப்பு அவருடைய வீட்டுக்கு அருகில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விஜய் இல்லத்துக்கு செல்லும் வீதிகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து முறைமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக போலீசார் ராணுவத்தினர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இது இலங்கையினுடைய 2024 ஆண்டை ஞாபகப்படுத்துகிறது. இலங்கையிலும் இவ்வாறு மாறி மாறி இரு கட்சிகள் தொடர்ச்சியாக ஆட்சியிலிருந்து வந்தன. எனவே மூன்றாம் தரப்புக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில்தான் மூன்றாம் தரப்பாக ஜேஇபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த தேர்தலில் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்டது. எனவே அந்த தேர்தலில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அதே போல எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச அன்றுகுமார் திசாநாயக்க என்று மும்முனை போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியிலும் வாக்குகள் சரி யாருக்கு பெரும்பான்மை கிடைக்காது. எனவே மூன்று வீத வாக்குகளை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது கடினம் என்று பல்வேறு தரப்பும் பல்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவ்வாறு இருக்க மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறுவதைப் போல இலங்கையில் இந்த ஆட்சி மாற்றம் மிகப்பெரிய ஒரு நிலைமை ஏற்படுத்தியது. எனவே மக்களின் எண்ணப்பாட்டை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளாத தன்மையினுடைய விளைவுகள் இலங்கையில் ஏற்பட்டது. அதே போன்றுதான் தமிழக சட்டசபை தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக தலைவர் கூட்டணிக்காக கட்சிகளை இணைப்பதில் பெரும்பான்மையான ஆட்களை அல்லது பெரிய தலைவர்களை கட்சிகளை கூட்டணியோடு இணைப்பதில் கவனம் செலுத்தினாரே தவிர மக்கள் மனதில் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டார் என்பதுதான் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. தன்னை கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட அவர் தன்னோடு இருக்கின்ற மக்கள் தொடர்பான விடயங்கள் அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது அவர்கள் நினைக்கிறார் தொடர்பான விடயங்களை அவர் அறிந்து கொள்ள மறந்துவிட்டார் என்று தோன்றுகிறது. ஆனால் விஜய் சரியாக நாடிபிடித்து மக்கள் மனதில் இப்போது இருக்கின்ற மாற்றத்துக்கான அந்த தேவையை தான் நிறைவேற்றப் போவதாக களத்தில் இறங்கினார். அந்த களத்தில் இறங்கிய அந்த நிலையில்தான் விஜய்க்கான இந்த வாய்ப்பை அவர் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த தேர்தல் களம் என்பது சீமானுக்கான களமாக பார்க்கப்பட்ட போதிலும் இந்த தேர்தலில் அவர் ஒரு ஆளே இல்லை என்பதை போல இப்போது அவருடைய தேர்தல் களத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலும் அவருடைய கட்சியும் ஏற்கனவே பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றிருப்பதானது விஜய்க்கு அவருடைய வாக்குகள் சென்று விட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போது விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தினுடைய இந்த அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டு அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது பார்க்கலாம். அவரோடு கூட்டணி அமைக்கப் போகின்ற கட்சிகள் எப்படி அமைய போகின்றன விடயங்களை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த செய்திகள் நாளைய தினம் வர காத்திருக்கிறது. காரணம் நாளைய தினமும் இந்த பத்திரிகையுடைய பிரதான செய்திகளாக அந்த செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு நாங்கள் சென்று வரலாம்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பரவிருக்கிறோம். அது வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். செம்மணியில் குழந்தையின் நெம்புக்கூடு அகழ்ந்தெடுப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவல் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. செம்மணி மனித புதையில் இருந்து குழந்தை ஒன்றிய நெம்புக்கூடு தொகுதி உள்ளடங்களாக 4 நெம்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழி 3 கட்ட அகழ்வு பணியின் 7 நாள் அகழ்வு பணிகள் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. அதன்போது 4 நெம்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இந்த எலும்புக்கூடு தொகுதியிலிருந்து குழந்தை ஒன்று எலும்புக்கூடு தொகுதி உட்பட 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து 250 மனித எலும்புக்கூடுகள் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 247 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. கொழும்பில் நாம் நீலகாமம் அமைதி போராட்டம் இன்று என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ரத்தினபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் வன்முறை சம்பவங்களை கண்டித்தும் மலையக மக்களுக்கான நிரந்தர காணி உரிமையை வலியுறுத்தியும் இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் பாரிய கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவிருக்கிறது. நாம் மலையகம் அமைப்பின் ஏற்பாட்டில் நாம் நீலகாமம் என்னும் துணிப்பொருளில் இந்த அறவழி போராட்டம் இடம்பெறப்போவதாக அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அண்மையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் காவத்தி நீலகாமம் தோட்டப்பகுதியில் முகக்கவசம் அணிந்த நபர்களால் நபரொருவர் தாக்கப்பட்டு அவர்களது குடியிருப்புகள் சேத விளைவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் சமூகத்தில் பேசுபொருளாகியதோடு குறித்த மாவட்டத்தை பிரயோகப்படுத்தும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சம்பவ இடத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனினும் அவர் அந்த இடங்களுக்கு சென்று அவர்களை சந்தித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அதே போல அவர்களுடைய வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கான பல விடயங்கள் குறித்தும் அவர் நடவடிக்கை எடுத்த விடயத்தை அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். நிலையில்தான் இப்போது கொழும்பில் இன்றைய தினம் அந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மலையக மக்களுக்கான நிரந்தர காணி உரிமை வீட்டு உரிமை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும் இந்த நாம் நீலகாமம் அமைதி போராட்டம் இன்று இடம்பெறப்போவதான அழைப்பு விடுக்கப்பட்ட செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து ரவுப் ஹக்கீம் காரியப்பர் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்தது உயர்நீதிமன்றம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது. தாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் உத்தியோகபூர்வ உறுப்பினர் என்பதை பாராளுமன்றத்துக்கு அறிவிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறு கோரியே மனுதாரர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பிரகித் எக்னலிகோட விவகாரம் புதிய நீதிபதிகள் குழாம் மீண்டும் விசாரணை ஆரம்பம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகோடவை கடந்து சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் வழக்கு மீளவும் நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீண்ட நாட்கள் நீதிபதிகள் நியமனம் இன்மையால் விசாரணைகள் பிற்படப்பட்ட நிலையில் புதிய நீதிபதி குழாம் நிலையில் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் லங்கா தீபத்தினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி டொலர் லக்ஸ விசிப்பாக ஹெகருண்ட யாமே சித்திய பாண்டாகாரேட் சிஐடிய பணி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். பரிகணக லேப்டாப் சமக சிம்பத் பென் டிரைவ் அராங்கியாய் மியகி நிலாரிகி துரக்கத்திரன் ஏ அத்தர என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. பாலோகியின் பிரகாஷ் அராங் ஜாத்திர போலீஸ் சாஹேக் அன்னையாய் என்பதாகவும் ஸ்ரீலங்கா தீபத்திற்கு தலைப்பெற்றுவதை காணலாம். திரைசிலிருந்து 25 லட்சம் டாலர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக ஹேக்கர்கள் அதனை ஹேக் செய்து எடுத்துக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணை இப்போது தீவிரப்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் சிஐடியினர் திரைச்சேரிக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார். அங்கிருக்கின்ற கணினி லேப்டாப் அதே போல சிம் அட்டைகள் பென்ட்ரைவ் ஆகியவற்றை அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல இந்த சம்பவத்தினோடு சந்தேகத்தின் அடிப்படையில் பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்த அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்யக்கூடிய சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் நிலை அவருடைய கையடக்க தொலைபேசியுமே எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 15 பேரிடம் விசாரணைகள் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. எனவே சர்வதேச போலீசார் ஒத்துழைப்பு பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக லங்காதீப பத்திரிகை அந்த செய்தியை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய அருணபத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி சேவக்க அத்திகால கப்பாதுவின் தும்ரிய சீசன் லக்ஷா ஹிரவிலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே ரயில் தலைமையகம் அதே போல திணைக்களங்களினுடைய இந்த ஊழியர்களுடைய மேலதிக நேர கொடுப்பனவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது காரணத்தினால் இப்போது சீசன் டிக்கெட்டுகளை விநியோகிப்பதில் சிக்கல் இருக்கிறது. மேலதிக நேர கொடுப்பனவு இல்லை என்பதனால் ஊழியர்களுடைய பணிகள் இப்போது சம்மிதமடைந்திருப்பது காரணத்தினால் 1 லட்சத்துக்கும் அதிகமான சீசன் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதில் பிரச்சனை அதாவது அச்சிட்டு வெளியிடுவதில் பிரச்சனை இருப்பதாக அருணபத்திரிகை இன்ற தினம் ரயில்வே திணைக்களத்தை மேற்கோள் காட்டி பிரதான தலைப்பை வழங்கியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளும் பிரதானமான பல செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் ஸ்ரீலங்காஸ் நியூ வெட் ரூல்ஸ் குட் ஹாவ் நெகட்டிவ் அவுட்கம் ஆன் டூரிசம் டெலிகாம் இன் செக்டர்ஸ் ஐடி செக்டர்ஸ் என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே இலங்கையினுடைய புதிய இந்த வெட் முறைமையானது சில துறைகளில் பிரச்சனைகளை தோற்றுவிக்கப் போவதாக டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற திரைசேரியின் செயலாளர், வெட் வரி உயர்த்தப்படவில்லை, பிரதி அமைச்சர் நிஷாந்த் விளக்கம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் தினகரன் பத்திரிகையில் வருகிறது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் விதிக்கப்பட உள்ள 20.5% பெருமைசேட் வெட் வரி விகிதம் குறித்து பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜாய்வரி விளக்கம் அளித்திருக்கிறார். இது வரி உயர்வு அல்ல, மாறாக ஏற்கனவே உள்ள வரிகளை ஒருங்கிணைப்பதே ஆகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ரந்தவியக்கு காத்தினேட்டு லக்வீம சித்தியே கதவீமட்ட லக்வி சத்யாக் கதவீமிட்ட பெற வெளிக்கட தவத் ரந்தவிய அபிராசலேச மேயா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே வெளிக்கடை சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் இடம்பெற்ற மோதலின் போது ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்று கடந்த ஒரு வருடத்துக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னர் சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு வார காலம் நடைபெறுவதற்கு முன்னர் நேற்றைய தினம் வெளிக்கடை சிறைச்சாலிலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இவர் புரளை மருதான வீதி புரளையைச் சேர்ந்த 40 வயதான ரணசிங்க ஆராய்ச்சியிலாகிய ஓஷத சஞ்சீவ என்பவருடைய உடல்தான் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலம். எனவே சிறைச்சாலைக்குள் இவ்வாறு மர்மமான முறையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்று தினம் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. அஸ்வசம பயனாளிகளின் தகவல்களை இற்றைப்படுத்தும் பணிகள் முன்னெடுப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. முதல்கட்ட அஸ்வசம பயனாளிகளின் தகவல்களை இற்றைப்படுத்தும் பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நலன்புற நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொடகவலகதர் தெரிவித்திருக்கின்றார். தெரிவுக்குழுவின் கூட்டத்துக்கு பின்னர் பயனாளிகளின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதன் தகவல்கள் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும். இதுதொடர்பில் கிராம உத்தியோகத்துறைகளுக்கு அறிவிப்பதற்கும் கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் பயனாளிகளிடையே வீடுகளில் தங்கியிருப்பது அவசியம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகளுக்கு மே 6 வரை விளக்கமறியல் என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் ராஜகிரிய பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டு பிரஜைகளையும் மே 6 வரை விளக்கமறியில் வைக்குமாறு நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ராஜகிரிய மெதவெளிக்கட பகுதியில் தங்கியிருந்த 120 வெளிநாட்டவர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்ததோடு அவர்களில் சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாட்டவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்ற தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இருக்கிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் விசா பெண் விதேஷ் பனாக் பம்பளப்பீட்டியது அடங்குவற்று என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. விசா காலம் இழந்து நாட்டில் தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் 50 பேர் பம்பளப்பீட்டி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் பிரதானமான செய்தியாக இந்த தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விடயங்கள், முக்கியமான தகவல்கள் எல்லாவற்றையும் தாங்கி வருகின்ற வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்திலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 2979 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 31, 37, 70, 73. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 31, 37, 70, 73. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக

அடுத்து நேற்று 4 சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 32, 34, 39, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 32, 34, 39, 49. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,64,92,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 67 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று 4 சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போலத்திற்கான வெற்றி முடிவுகள். 3,153 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில் எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 59, 63, 64, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 59, 63, 64, 80. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 8, 1, 7, 0, 2. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 8, 1, 7, 0, 2. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 76,52,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,18,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று 4 சீட்டிலிருக்கப்பட்ட சனி தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,314 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 16, 26. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 16, 26. லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 2, 3, 6, 6 தெரிவாகியிருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 2, 3, 6, 6 தெரிவாகியிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,25,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று 4 சீட்டிலிருக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,329 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். சூப்பர் இலக்கம் 37. வெற்றி இலக்கங்கள் 4, 15, 28, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். சூப்பர் இலக்கம் 37. வெற்றி இலக்கங்கள் 4, 15, 28, 56. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,23,47,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 25,87,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று 4 சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 887 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 4, 2, 6, 2, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 4, 2, 6, 2, 1. நேற்று நாளில் மொத்தமாக 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,59,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று 4 சீட்டிலிருக்கப்பட்ட ஜாய சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள். 361 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 6, 2, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 6, 2, 1. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,49,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று 4 சீட்டிலிருக்கப்பட்ட சசிநலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 983 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 1, 5, 40. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 1, 5, 40. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 38,92,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று 4 சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமா இருந்திருக்கின்ற காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு ஒரு விஷயம் இருக்கிறது சங்கர், அதாவது மெல்வாக் யூஎஸ்டி கம்பிகள்.
1: உண்மைதான் புவனேஷ், எப்பவுமே சொல்றது போல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா நிலைத்து நிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட கனவா இருக்கும் ஒரு சொந்த வீடு. அந்த சொந்த வீடு பரம்பரைக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்படின்னா என்ன பண்ணணும், உறுதியான ஒரு கம்பியை கொண்டு அந்த வீட்டை கட்டினா மட்டும்தான் பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும். அதற்காக நீங்க பயன்படுத்தணும் எந்த கம்பியை பயன்படுத்தணும்,
0: மெல்வாக் கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை மறந்து விடக்கூடாது சொந்தங்களே. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுபதாசக் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 295வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 40, 42.
1: ராசியாக தனுசு ராசி வெற்றி இலக்கங்களாக 12, 40, 42.
0: சிறப்பு இலக்கங்களாக 9, 8, 2, 9 தெரிவாக இருக்கிறது.
1: சிறப்பு இலக்கங்களாக 9, 8, 2, 9 தெரிவாக இருக்கிறது.
0: நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 990,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோபி சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4, 421 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 9, 23, 48, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப்.
1: வெற்றி இலக்கங்கள் 9, 23, 48, 61.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. 2,50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக நேற்றைய நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகள் 1,15,63,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 1,72,930 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,179 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 8, 1, 8, 8, 9, 6.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 8, 1, 8, 8, 9, 6.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த பண பரிசு தொகை 4,11,86,200 ரூபாய். அதே போன்று நேற்று நாளில் ஜாக்பாட் பரிசான 2,25,17,200 ரூபாய் பெறுமதி என பண பரிசு ஜாக்பாட் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 100,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 11, 13, 52, 79.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 11, 13, 52, 79.
0: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 200,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 58,93,800 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 11,91,55,349 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,527 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. சூப்பர் இலக்கம் 20, 16. வெற்றி இலக்கங்கள் 19, 22, 70, 79.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. சூப்பர் இலக்கம் 16. வெற்றி இலக்கங்கள் 19, 22, 70, 79.
0: நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,79,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 25,43,56,932 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தஹானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 13, 29, 50. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும்
1: ராசி மிதுன ராசி. வெற்றி இலக்கங்கள் 5, 13, 29, 50.
0: நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,08,220 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,90,482 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 8, 8, 9, 6.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 8, 8, 9, 6.
0: நேற்று நாளில் மொத்தமாக 45,28,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 447வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 0.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 0.
0: நேற்று நாளில் மொத்தமாக 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,50,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுர்கிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
1: இசை நரம்புகளை இதயத்தோடு ஒருங்க

0: அச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம்.

0: காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு சித்திரை மாதம் 5 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:26 மணி முதல் 11:56 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:56 மணி முதல் 4:26 மணி வரை. யமகண்டம் காலை 8:56 மணி முதல் 10:26 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேசம் நிறைவு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சாந்தம், கடக குழப்பம், சிம்மம் அச்சம், கன்னி எதிர்ப்பு, துலாம் உதவி, விருச்சிகம் தெளிவு, தனுசு முயற்சி, மகரம் தொல்லை, கும்பம் நற்செயல், மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேசம் நிறைவு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சாந்தம், கடகம் குழப்பம், சிம்மம் அச்சம், கன்னி எதிர்ப்பு, துலாம் உதவி, விருச்சிகம் தெளிவு, தனுசு முயற்சி, மகரம் தொல்லை, கும்பம் நற்செயல், மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் இனிமையான பாடல்கள் அப்படியே வர காத்திருக்கிறது சங்கர்.
1: முழுவதமாக செவ்வாய் ராகங்கள் இல்லையா, பல பேருக்கு பிடித்த ஒரு நாள் இன்னைக்கு.
0: நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடல்களை கேட்கும் போது காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகம் வரும். எந்த நேரத்துல கேட்டாலும் இந்த இடைக்கால பாடலுக்கு ஒரு மகிமை இருக்குது. காரணம் இந்த நைன்டி கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல இது தாயா பாட்டு
1: அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன இருக்கு புனேஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபவத்தை தாண்டி அந்த காலங்கள்ல இசை கோர்வையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மியூசிக் இல்லாம ரியல் இசை கருவிகளை வைத்து என்ன பண்ணிருப்பாங்க, மியூசிக் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அது எப்ப கேட்டாலுமே அந்த காதுக்கு ஒரு இனிமையா
0: இருக்கிறது. சரி, சந்தோஷம். இவெல்லாம் விஷயங்கள் இருக்கு, நாங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போது
0: 8 மணி 2 நிமிடம்.

0: இனிமையான பாடல்கள் அப்படியே வர காத்திருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் வசந்தம் எஃப்எம்மோடு. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்களுக்கு சந்தோஷம், ஏன்னா அந்த ரசிகர்கள் சந்தோஷம் என்ன நாங்கள் ஒரு என்ன ரசிகர்கள் சந்தோஷம்னு யோசிப்போம். இந்தியா தேர்தல்
1: தமிழ்நாடு, அது முக்கியமான தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாக இருந்துச்சு இல்லையா.
0: சோ அதுல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் கொடுத்தறியும் நடிகர் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அபாரமான ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது, வரலாற்று சாதனை படைத்திருக்கிற ஒரு வெற்றி கிடைக்கப்பட்டிருக்கு சங்கர். அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா ரசிகர்கள் இப்பொழுது கொண்டாட்டத்தில் இப்பொழுது
1: ரசிகர்கள் என்பதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் வந்து கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கட்சியை ஆரம்பித்து 2 வருடங்களே போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகள் மொத்தமாக 234 தொகுதிகள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
0: சரி, அதாவது ஜோசப் விஜய் ஆகியான் அப்படின்னு
1: சொல்லி நேற்று சொன்ன மாதிரி கான்பிடண்டா இருங்கன்னு சொன்னா கான்பிடண்டாவே இருந்திருக்காங்க. இதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் மிக முக்கியமாக முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் அவர் தோல்வியடைந்திருக்கார்.
0: புதல்வர் வெற்றி பெற்றுகிறார் சேப்பாக்கம் பகுதியில். இருந்தாலும் இவருடைய தோல்வி என்பது ஒரு மோசமாக பார்க்கப்படுகிறது அரசியல் வரலாற்றில். அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 தொகுதிகளில் வெற்றியிட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விடயமாகிறது.
1: அதை தாண்டி சிறுபான்மை கட்சிகளாக இருந்த தேசிய காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகள் வெற்றி பெற்றுள்ளன.
0: சார், இப்படியான விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி முழுமையான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். சரி, அதே போல நாங்கள் இப்போது பாத்தீங்கன்னா இந்த நாளுக்கான தலைப்பு பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும். இந்த நாளுக்கான தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான தலைப்பாக இருக்க போகிறது.
1: ஆமா,
0: என்னன்னு சொன்னா சங்கர், இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலை நீண்ட காலம் செய்வது குறைவாக இருக்கிறது சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுங்க. ஒரு தொழில பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து செய்யறது குறைவாக, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 50 வருஷம் வேலை செஞ்சு 25 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதே வேக்கில் இதே ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அப்படி குறைந்து விட்டது, 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் அப்படியே மாறி மாறி கொண்டிருக்கிறார்கள்.
1: தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் வேலை செய்வதற்காக நோக்கமோ அல்லது தேவையோ இல்லையான்னு தெரியல.
0: இப்ப இதான் கேக்குறேன், இது உண்மையா, இது காரணம் என்ன, இதான் கேள்வி
1: என்னவா இருக்கும்.
0: இந்த கருத்து கணிப்பின் படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன காரணமா இருக்கும்? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிறைய வேலை செஞ்சதுக்கும் இப்போது தொழிலிடங்களை மாற்றிக்கொள்றதுக்கு காரணம் என்ன?
1: இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே தொழில் வேறு இடங்கள்ல போய் செய்வாங்க.
0: ஆமா,
1: ஆனா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கும் எந்த தொடர்புமே இல்லாம வேற வேற தொழில்
0: செய்வாங்க, சம்பந்தமே இருக்காது.
1: அதுதான்
0: வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அடுத்த ஒரு பாடலும் வருகிறது.
1: விஜய் பாடல் தர முடியாத காரணத்தினால், ஏன்னா இன்னைக்கு செவ்வாய் ராகங்கள்,
0: இதுக்கு கையெல்லாம் பறக்குற மாதிரி
1: விஜய் மேனரிசம்.
0: சரி.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: வாய்க்குருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏறப்படி நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு, இல்லைன்னா கடல குஞ்சு செத்துரு.
0: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: இசை நரம்புகளை

0: கட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: என்ன ஒரு பாடல் என்ன காலையிலேயே இந்த பாடல்
1: ஒரு மருத்துவ பாடல்,
0: வெட்டிவேறு மருத்துவ பாடல், வெட்டிவேறு வாசம், வெட்டிவேறுன்னு சொன்னாலும்
1: மருத்துவமா?
0: ஆமா. சரி, இவ்வளெல்லாம் கண்டுபிடிப்புகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். செவ்வாய் கிரகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்த நிகழ்ச்சி. இந்த மருத்துவம் சொல்ல போதான் சங்கர் ஒரு விஷயம் ஞாபகம் வருது.
1: ஊரெல்லாம் ஒரே மழையாக இருக்கிறது, காய்ச்சல் தலைவலின்னு எல்லாருக்கும் வரும்.
0: வரும்,
1: அப்படி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு
0: வரணும் நாங்க சொல்லல.
1: வரும், வரும், வந்தால்,
0: வந்தால் ஏன் காலையிலேயே வந்தால் சரிதானே? நாங்க முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் தானே?
1: ஆமா,
0: அதுக்காக தான் நாங்க சொல்றது ஒரு மெல்டோல் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் ரெண்டு எடுத்துக்கொண்டீங்க சொன்னா உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி எல்லாம்
1: பறந்து போயிடும்.
0: அப்புறம் பறந்து போறானே காய்ச்சல் தலைவலி பறந்து போறான்னு பாடலாம் பாடணும் சரிதானே? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்கள் மறந்து விடக்கூடாது சொந்தங்களை. இப்போ நாங்கள் எங்க போக போகின்றோம்? விளையாட்டு பக்கம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
1: ஏராளமான விளையாட்டு செய்திகள் இன்னைக்கு உங்களுக்காக வர்றதுக்காக காத்துக்கிட்டு
0: ஸ்போர்ட்ஸ் வாயில கூட சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிற சொந்தங்களே. இப்ப பாத்தீங்கன்னா
1: முதலாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா புவனேஷ்,
0: நிச்சயமாக பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் ஜிம்பாப்வே மகளிர் அணிகள் மோதிய ஐசிசி விமன்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று கொடுத்தது. முதலாவது ஒரு நாள் போட்டி நேற்று நாள் நடைபெற்றது. இந்த போட்டிக்கு முதல் திருப்பத்தை ஆடியது பாகிஸ்தான் மகளிர் அணி. மொத்தமாக
1: 330 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பதிலுக்கு துருப்படுத்த ஆடிய ஜிம்பாப்வே அணி
0: வெறுமனே 162 ஓட்டுகளுக்கு சகல விக்கெட்டுகள் அடைந்தது. இதில் ஷடாப் ஷமாஸ் பாதின் 98 ஓட்டுகள் சதத்தை நேற்று நாளில் தவறவிட்டிருந்தார். அதே போல நேற்று நாளில் 50 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல சிட்ரா அமீன் 67 ஓடு. இந்த ஆரம்ப இணைப்பாட்டங்களை பாருங்கள் சங்கர், மிக சிறப்பான துடுப்பாட்டு பருதி. அதைத் தொடர்ந்து 2 விக்கெட்டுகள் போக, அதே போல அல்வி 56 ஓட்டுகளை பெற்றுக் கொடுக்க 330 என்ற இலக்கை அடைந்தார்கள். மிகை மாலை ஒரு பெரிய ஒரு இலக்கு தான் இல்லையா,
1: 330 என்பது இல்லையா?
0: அதுபோல பந்துவீச்சு பதிவை பார்க்கும் போது மார்கின்ஸ் 3 விக்கெட்டில் வீழ்த்த பதிலுக்கு துடுப்படுத்தார். ஜிம்பாப்வே அணியின் சார்பாக பெரிதும் யாரும் சோபிக்கல, ஒரே ஒரு மாத்திரமே 53 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார் பெலவர்ட் வீசா. அவரை தொடர்ந்து வேறு யாரும் பெரிதும் சோபிக்கல. பாருங்கள், 60 துடுப்பாடு வீராங்கனையான கலீஸ் 31 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. மொத்தமாக
1: 162 ஓட்டங்கள். ஜெயிக்கிறத விட அடிக்கணும்னு கூட நினைக்கல.
0: நிச்சயமாக 36.4 பந்து ஒரு நிறைவில் சகல விக்கெட்டில் விழுந்தது. பந்துவீச்சு பகுதியை பார்க்கும் போது மிக சிறப்பான பந்துவீச்சு. 3 பந்துவீச்சு வீராங்கனைகள் பாத்தீங்கன்னா தலா 2 விக்கெட்டில் வீழ்த்திருக்கார்கள். ஷனா, அதேபோல ரூபப் ஷஹா ஆகியோர் தலா 2 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார்கள். அதே போல ரியாஸ்ட், அதே போல ஷாந்து ஆகியோர் தலா 1 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார்கள். மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள். நேற்றைய போட்டியை பொறுத்தவரை பாகிஸ்தான் மகளிர் அணி 168 ஓட்டங்களால் வெற்றி வாங்கி சூடியது.
1: அபாரமான வெற்றி
0: நிச்சயமாக. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கணும் கம்பேக், கம்பேக், கம்பேக் என கொடுத்திருக்கிறது நேற்றைய நிதம் மும்பை இந்தியன்ஸ் அணி. மிக சிறப்பான துடுப்பாட்டம் பரதி. நேற்றால்
1: லக்னோ அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்குமான போட்டிகள் இடம்பெற்றிருந்தது.
0: நிச்சயமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக சிறப்பான ஒரு வெற்றி காரணம் மிக முக்கியமாக ஆரம்ப துடுப்பாட்டமாக ரோஹித் சர்மா முன்னாள் அணித்தலைவர் கலக்கியிருந்தார் நேற்று நாளில். மிக சிறப்பான துடுப்பாட்ட பரதி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. சிறப்பான ஒரு ஓட்டிலேக்கே கொடுத்திருந்தார்கள் 228 பரவாயில்லை. இது பாருங்கள் மிச்சல் மாஸ் 44 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்த 3-6 ஓட்டுகள் 4-4 ஓட்டுகள் அடங்கலாக. ஜோஸ் இங்கிலீஷ் எதிர்பார்க்கப்பட்டது நேற்றால் சோபிக்கவில்லை. ஆனால் நிக்கலாஸ் தூரான்
1: 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
0: 8-6 ஓட்டங்கள் வான வேடிக்கை காட்டுந்தார். பந்துகள்
1: பறந்தல
0: அந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை வெறுமனை 21 பந்துகளில் 63 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ரிஷாட் பண்ட் பெரிதும் சோபிக்கவில்லை. 15 ஓட்டுகள் ஆட்டம் இருக்கு. ஐரன் மார்க்கம் ஆட்டம் இழக்காமல் 31 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல நேற்று நாளில் மிக சிறப்பாக ஹிமன் சிங் மிக சிறப்பான துடுப்பாட்டம்
1: 40 ஓட்டுகள்,
0: 2-6 ஓட்டுகள், 4 ஓட்டுகள் விளையாட்டில் இருந்தார். 5 விக்கெட்டில் இழந்து 228 ஓட்டங்களை பெற்றது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது நேற்று நாளில் ஜஸ்பிரித் பும்ரா 4 ஓவர்கள் 45 ஓட்டுகளை கொடுத்தது. நேற்று நாளில் பாருங்கள் வில்ஜாக்கு வெளுத்து வாங்கியிருந்தார்கள் சங்கர். வில்ஜாக் 2 ஓவர்கள் 34 ஓட்டுகள் 17 வீதம் கொடுத்திருக்கிறார் ஓட்டவங்கள் ஒரு ஓவருக்கு. அதேபோல் நேற்று நாளில் பார்க்கும்போது மிக சிறப்பான பந்துவீச்சுன்னு சொல்லும்போது கார்பன் பூச் 2 ஓவர்கள் பந்துவீச்சு 20 ஓட்டுகளை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். சரி, பதிலுக்கு கிளம்புவது மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில்
1: மொத்தமாக
0: 229 என்று லக்கை நோக்கி. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பார்க்கும்போது
1: ஆரம்ப துடுப்பாட்டமே அதிரடியான துடுப்பாட்ட வீரம் என ரோஹித் சர்மா 84 ஓட்டங்களை எடுக்க, அங்கால
0: ரயான் ரிக்கல்டன் மிக சிறப்பான துடுப்பாடு பறந்து 83 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அவர். ரோஹித் சர்மா மிக சிறப்பு, அவர் பிளக் திசையில் எடுத்து அடித்தாடும் போதும் பிடிக்கிறது மூலமாக ஆட்டம் அடைந்தார். 7-6 ஓட்டங்களை விளாசித்தில் இருந்தார். 6-4 ஓட்டங்கள், 44 பந்துகள், 84 ஓட்டங்கள், அதே போல திலக் வர்மா 11 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் 12 ஓட்டங்கள், அதே போல நமன்தீர் 23 ஓட்டங்களை ஆட்டம் அழைக்காமல் 4 விக்கெட்டில் மாத்திரம் அடைந்து 18.4 பந்துகளில்
1: 229 ஓட்டங்களை பெற்று ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்தது மும்பை இந்தியன்ஸ்.
0: நேற்று நாளில் மிக சிறப்பான பந்து வீச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் பெரிதாக இல்லை. ஆனால் நேற்று நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா மணிமாறன் 2 விக்கெட்டில் வீழ்ந்தார். 4 பந்து வீசி 47 ஓட்டுகளை கொடுத்து, அதேபோல முகமது ஷமி, அதே போல மோஹிஷ்கானுக்கு தலா 1 விக்கெட்டுகள் கிடைத்தது. நேற்றைய போட்டியை பொறுத்தவரை மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி வாகை சூடியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக IPL போட்டிகளும் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கர் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த போட்டிகள் விறுவிறுப்பாக பெற்றுக் கொடுக்கிறது. இன்றைய போட்டி
1: மிக முக்கியமான ஒரு போட்டி.
0: டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதும் இந்த போட்டி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை நாள் சன்ரைஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதும் இந்த போட்டி இருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி பற்றிய ஸ்கோர் விவரங்களையும் நீங்கள் எதிர்பாருங்கள். இவர்கள் தான் இது ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான
1: விளையாட்டு செய்திகள்.

மே மாதம் 5ஆம் திகதி வரலாற்றில் சிந்தனை, போராட்டம் மற்றும் சமூக மாற்றங்களை நினைவூட்டும் ஒரு நாள். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உலகம் தொழில்துறை புரட்சியின் தாக்கத்தில் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் மனித, சமூகவியல் மற்றும் பொருளாதார அமைப்புகளை ஆழமாக ஆய்வு செய்தவர்தான் கார்ல் மார்க்ஸ். இன்று கார்ல் மார்க்ஸின் பிறந்த நாள். கார்ல் ஹென்ரிச் மார்க்ஸ், சுருக்கமாக கார்ல் மார்க்ஸ், ஜெர்மனிய மெய்யியலாளரும் பொருளாதார அறிஞரும் வரலாற்று ஆசிரியரும் சமூகவியலாளரும் அரசியல் கோட்பாட்டாளரும் பத்திரிகையாளரும் அரசியல் பொருளாதார திறனாய்வாளரும் சோசலிச புரட்சியாளரும் ஆவார். 1848ஆம் ஆண்டில் இவர் வெளியிட்ட பொதுவுடைமை அறிக்கை, துண்டு பிரசுரம், 4 பாகங்களில் மூலதனம் ஆகியவை இவரது மிகவும் பிரபலமான தலைப்புகளாகும். மார்க்சின் அரசியல் மற்றும் மெய்யியல் சிந்தனைகள் அடுத்தடுத்த அறிவார்ந்த பொருளாதார மற்றும் அரசியல் வரலாற்றில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவருடைய கேபிட்டல் போன்ற படைப்புகள் உலக அரசியல் வரலாற்றில் புதிய சிந்தனை அலைகளை உருவாக்கின. இன்று கூட அவரது கோட்பாடுகள் பல நாடுகளில் விவாதிக்கப்படுகின்றன. மார்க்ஸ் மனித வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க நபர்களில் ஒருவராக விவரிக்கப்படுகிறார். அவரது பணி பாராட்டப்படும் அதே வேளையில் விமர்சிக்கப்பட்டும் உள்ளது. பொருளாதாரத்தில் இவர் ஆற்றிய பணி, உழைப்பு மற்றும் மூலதனத்துடனான அதன் தொடர்பு பற்றிய சில தற்போதைய கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக அமைந்தது. உலகெங்கிலும் உள்ள பல அறிஞர்கள், தொழிற்சங்கங்கள், கலைஞர்கள், அரசியல் கட்சிகள் மார்க்சின் படைப்புகளால் தாக்கமடைந்துள்ளனர். மனித சமூக அறிவியலின் நிறுவனர்களில் ஒருவராக மார்க்ஸ் பொதுவாக குறிப்பிடப்படுகிறார். அதேபோல் இன்று மெக்சிகோ வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வும் இடம்பெற்றது. 1862ஆம் ஆண்டு நடந்த பேட்டில் ஆஃப் பியூப்லா போரில் மெக்சிகோ படைகள் எதிர்பாராத வெற்றியை பெற்றன. இந்த வெற்றிதான் இன்று உலகம் முழுவதும் சீன்கோடி மேயோ என நினைவு கூறப்படுகிறது. ஒரு பக்கம் மனித சிந்தனையின் மாற்றம், மறுபக்கம் தேசிய பெருமையின் வெற்றி. மே 5 மனித வரலாற்றில் கருத்தும் போராட்டமும் இணைந்தன.

பத்து மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக இருந்திருக்கின்ற அதாவது நாங்கள் ஒரு வீடு கட்டும் சங்கர் உறுதியான ஒரு வீடு கட்ட வேண்டும். அந்த உறுதியான ஒரு வீடுன்னு சொல்லும் போது நாங்கள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும் இல்லையா?
1: உண்மைதான் உண்மைதான். காலத்துக்கும் நிலைத்து நிற்க வேண்டும், சந்ததிகள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வீடு கட்ட வேண்டும் இல்லையா?
0: சரி, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக நாங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பாவித்தம் சொன்னால் அது எப்போதுமே அந்த வீடு உறுதியாகவே
1: உறுதியாக இருக்கும், தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்து நிற்கும்.
0: சரிதானே, சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லிட்டோம்.
1: முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம் புவனேஷ். இப்போ
0: நிச்சயமாக
1: இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொழிலை நீண்ட காலம் செய்வது குறைவு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது.
0: நாங்க சொல்லல, கருத்து கணிப்பு சொல்லுது. ஒரு இடத்துல வேலை செய்யறா சொன்னா கேக்குறானுங்களா அப்படின்னா,
1: அந்த காலத்துல எல்லாம் எடுத்தோம்னு சொன்னா ஒரே நிறுவனத்திலயோ இல்ல ஒரு இடத்துல வேலையை செஞ்சு பென்ஷன் போற வரைக்கும் அதே நிறுவனத்துல வேலை செய்வாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல
0: இல்ல
1: அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கு?
0: நிச்சயமாக அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய இப்படி இருக்கிற லோகேந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாகரிலிருந்து நிகழ்ச்சியோடு எங்களை மெடுத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமாக பார்க்கும்போது அவர்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க நிறைய கம்பெனிஸ். சோ அதனால போறாங்க. மத்தது ஆசை
1: சம்பளம்
0: வாழ்வாதாரம் இந்த ரெண்டும் பிரச்சனை தான் இருக்குது. அது காரணமா தான் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற இடத்துல ஒழுங்கா கூட நாங்க ஏன் மத்தறதுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி. சரிதானே, அப்ப சரியான வருமானம் சரியான கொடுப்பனவு எல்லாம் இல்லை என்று சொன்னா நாங்க மற்ற இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அன்பு வணக்கம் சொல்லி வாழைச்சேரி பத்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னிருந்தாங்க நிறைய சலுகைகள் கொடுக்கறனால போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறது. ஒரு விஷயத்துக்காக சில பேர் ஒரே இடத்துல ஒர்க் பண்றாங்க, அது மூலமும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போல பிரகாஷ் சொல்லியிருந்தார் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். போட்டி நிறுவனங்கள் இருக்கும் போது அந்த போட்டி நிறுவனங்கள் அவர்களை உள்ளெழுத்து கொடுக்கிறது.
1: ஆமா, திறமையானவராக இருந்தாக்க என்ன பண்ணும்,
0: எடுத்துக்கொள்வாங்க. ஆனா சில கம்பெனில நீங்க எடுத்ததே நல்லம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க.
1: அது சரி, நீங்க அங்கேயே இருங்க அப்படின்றாங்க இல்லையா,
0: நல்ல நேரம் தானே. இப்படியான விஷயங்களும் இருக்குது. அன்பு வணக்கப்படத்துல கூட ரஞ்சனி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது
1: பாத்தீங்கன்னா ஆறுமுகம் ரமேஷ் இருந்திருக்காரு. காலை வணக்கம் அண்ணா, தமிழ்நாடு தோட்டம் ஊர்கடால இருந்து வந்திருக்காராம் ஆறுமுகம். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கதிர் காலை வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, அதே போல சுலோக்ஷனா வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு. தன்னுடைய மகள் நிஷாந்தினி என்று 21வது பிறந்தநாளை கொண்டாடுறோம், வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு. சரி சங்கர், இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நாங்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும். இந்த நாட்டின் பல பகுதிகளில் பாத்தீங்கன்னா டெங்கு நோய் பரவும்
1: அபாயம் இருக்கிறது. அதுவும் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு குழந்தைகளுக்கு வந்து இந்த டெங்கு நோயினால பாதிப்புட்டு இருக்காங்க.
0: சரி, அதே போல குழந்தைகள் விட்டு 12 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதிப்படுது. அதாவது நடப்பு ஆண்டுல மாத்திரமே,
1: இந்த வருஷத்துல மட்டும்,
0: இந்த வருஷத்துல மட்டும். நேற்று 4வது நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போதான் பேசிய சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உயிரிழந்த இரண்டு குழந்தைகளும் கொழும்பு மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் சேர்ந்துள்ள என்று அவர்கள் அவர் அந்த
1: அதுவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டுல மட்டும் இதுவரைக்கும் 25,846 டெங்கு தொற்றாளர்களை வந்து பதிவாகி இருக்காங்க. அதனால வீட்டு சூழலாம என்ன பண்ணுங்க, சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க,
0: சுத்தமா பாதுகாப்பா வைத்துக் கொள்ளணும். சரிதானே, அந்த தேங்கி நிற்கிற நீர் எல்லாம் நீங்கள் சரியான முறையில் அதை கவிழ்த்து விட வேண்டும், அது சரியான முறையில் பராமரிக்க வேண்டும்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-0012
1: எங்கதான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்கதான் போயிட்டாரு?
2: அபுல் ஹசன் எங்க?
3: அபுல் ஹசன் எங்க?
1: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
2: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
3: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்குல்ல?
4: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
1: மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
5: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
6: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை நளினி.

0: வந்து அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வந்தோம் சங்கர். நாங்கள் நல்ல தலைப்பு கேட்டுக்கிறோம் இல்லையா?
3: ஆமா,
2: தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள.
3: அதிக காலமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே இடத்துல வேலை செய்யறது வந்து இப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கருத்துக்கு நீ சொல்லுது
2: ஏன் என்ன காரணம் அப்படிதான் கேள்வியாக கேட்டுக்கிறோம். நீங்கள் முடிந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இப்பொழுது நாங்கள் நேரத்தை பார்க்கலாம்.
3: நேரம் இப்பொழுது 9 மணி.

0: அறியாத செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 12 வயதுக்கு குறைந்த 2 சிறுவர்கள் அடங்குவதாகவும், அவர்களின் மரணங்கள் கொழும்பு மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசிலா சமரவீர தெரிவித்துள்ளார். தற்போது நிலவி வரும் இடைவிடாத மழை வீழ்ச்சி மற்றும் நொழும்புகள் பெருகுவதற்கு சாதகமான சூழல் காணப்படுவதால் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நீர்த்தேங்கி நிற்கும் இடங்கள் நொழும்பு உற்பத்தி தளங்களாக மாறுவதால் நோய் தொற்று எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் வைத்தியர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் மாநில அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இதன்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை முன்னிட்டு பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அனைவரும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த நிலையில் இம்முறை மக்கள் புதிய அரசியல் மாற்றத்தை தேர்வு செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே பெரும்பான்மை முன்னிலை பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் நீண்ட காலமாக நிலவிய இரட்டை ஆதிக்கத்துக்கு முறையை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: விக்ரம் விக்ரம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது.
1: பாட்டு முடிஞ்சு டைட்டில் போகுதுன்னு
0: பார்த்தா அப்படிதான். வைரமுத்து அவர்கள் வரி எழுத இசைஞானியின் இசைகள் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கர் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இன்று கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் மீண்டும் ஒருமுறையும் ஞாபகப்படுத்தலாமாம்.
1: இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வருடங்களாக ஒரே வேலையில் வேலை செய்யாமல் வேறு வேறு வேலைகளுக்கு மக்கள் மாறி போய் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு இருக்கு.
0: கருத்து கணிப்பு இருக்கு. அது உண்மையா பொய்யா, அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் கேள்வியாக கேட்டுக்கிறோம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-775-0001 அதே போன்று
1: 0112-775-111 என்ற இலக்கங்களுக்கு.
0: அதே போன்று பேஸ்புக் வழியாக மணிந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தேர்தல் பார்க்கும்போது சொல்லுவார்த்து ஒரு வாக்கும் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி
1: அவங்க ஒரு ஓட்டு என்னத்தை மாத்திர போகுது அப்படின்னு சர்க்கார் படத்துல கேட்பாங்க இல்லையா.
0: அந்த ஒரு ஓட்டு எப்படி மாத்திருக்குன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ரேரான விஷயம்
1: தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான விடயம் நடந்திருக்கிறது. எங்க நடந்திருக்குது?
0: தமிழக சட்டமன்ற தேர்தல் 2022 மிக பிரம்மாண்டமான பிரம்மாண்டம் சொல்ல முடியாது பரபரப்பான முறையில் நடைபெற்றது.
1: பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல்
0: சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். திருப்பத்தூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா பதிவாகி இருந்த வாக்குகள் எண்ணிக்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் திமுக அமைச்சர் பெரிய கருப்பணக்குடியில தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு மட்டும் ஒரு
1: பெரிய போட்டி ஆரம்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 சுற்றுகள் நடந்த இந்த வாக்கு எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு முடியலன்னா கடும் போட்டி வந்துருக்காங்க. அங்க கடைசியா தான் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு.
0: அதாவது திமுக வேட்பாளர் பாத்தீங்கன்னா ஒரு ஓட் வித்தியாசத்தில் பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்தது.
1: ஆமா, அதுவும் யாருக்கிட்ட இறுதிக்கு சுற்றுல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா தாவேக வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு ஓட்டுல மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா அவர் 83,012 ஓட்டுகள் வந்து பெரிய கருப்பன்
0: பெற்றிருந்தார். ஸ்ரீனிவாச சேதுபதி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 83,013 வாக்குகள், 12-13 அவ்வளவுதான்
1: ஒரே ஓட்டு.
0: எப்படி மாதிரி தானே பாத்தீங்களா, இதான் முக்கியமான விஷயம் இல்லையா.
1: இந்த ஜனநாயகத்துல ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் தாங்க.
0: இது ஒரு அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. வரலாற்று சாதனம் இருக்கிறது. இது போல ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் மாறிய விஷயங்கள் இருக்குது. சர்க்கார் படத்துல நிறைய விஷயம் சொல்லிட்டு பாருது. பார்த்து
1: சர்க்கார் படத்துல சொன்னதே அவர் தேர்தலில் நடந்ததுதான் அற்புதம்.
0: அற்புதம்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: இசை

0: உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமா.

0: பத்து மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: This is the hit music station.
2: ராஜா கைய வச்சா அது ராங்க

0: நிகழ்ச்சி செய்து கொண்டிருப்பது புவனேஸ்வர் ராஜ்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது சங்கர் புஸ்வராஜ். இல்ல நானும் செஞ்சிருந்தேன்
0: ராஜா கைய வச்சா சொன்னாங்க
1: சங்கர் புஷ்பராஜ்.
0: இல்ல ஏத்துக்கொள்ள முடியாது, அப்படி எல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது ராஜா. சரி, சரியான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: முக்கியமான தகவல் ஒண்ணு இருக்கு இல்லையா புவனேஷ்,
0: அதாவது இப்ப சங்கர் போகாத இடம்.
1: ஆமா, ஏன்னா எங்களுக்கு அது அவசியப்படல. புவனேஸ்வர் 4-5 வருடங்களாக இருந்த இடம் எது அப்படின்னு முன்பள்ளி. எதிர்கொள்ளும் ஜூலை மாதம் 1-ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டில் அனைத்து சிறுவர் முன்பள்ளிகளையும் வந்து பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கிறது?
0: அதாவது சிறுவர், அதாவது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பவுல்ராஜ் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டி.
1: காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் பாடப்பரப்பிற்கு அமைய வந்து இந்த செயற்திட்டம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக முன்பதிவு செஞ்சிருக்காங்க.
0: நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா முன்பள்ளியில போயிட்டு ரைம்ஸ் பாடி இருப்போம். என்ன கூத்து பாடி இருப்போம்
1: முன்பள்ளியிலேயே ரைம்ஸ் பாடி இருக்கீங்க. இது இப்படி இருக்க
0: எல்லாம் 3 நாள் ஒரே அழுக
1: பாட விடலன்னு சொல்லி
0: இல்ல போக மாட்டேன்னு சொல்லி
1: இலங்கையில்
0: மதுபான நுகர்வு அதிகரித்திருக்கிறது. உண்மைதான், மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் இப்படி விஷயம் சொல்லி இருக்கிறாங்க.
1: அதிகரிச்சிருக்கு,
0: அதாவது 2025-ஆம் ஆண்டுக்கான தரவின் படி பாத்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில் 5% மதுபான உற்பத்தி 17% அதிகரித்திருக்கிறது.
1: இதற்கான மிக முக்கியமான என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024-ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் மதுபானங்கள் விலையில் பாரிய மாற்றம் இல்லாதது நுகர்வு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக
0: இருக்குன்னு
1: விலையை கூட்டாதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா,
0: நம்ம பக்கம் திரும்புது பணவீக்க வந்த போதிலும் மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கு போன்றதான் இருக்கிறது. அதனால இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அரசாங்கம் என்ன சொல்றது தெரிய, அரசாங்கமும் அந்த அதாவது மது என்பது உங்கள் உடலுக்கு கேடு என்பதே எங்களுடைய கருத்து.
1: நாட்டுக்கும் வீட்டுக்குமே கேடுதான்,
0: ஊருக்கு எல்லாத்துக்கும் கேடுதான் அது. சரிதானே, குடிச்சாலே பிரச்சனை தான். குடிச்சதுக்கு அப்புறம் பெரிய தைரியம் வந்துடும் எல்லாத்துக்கும்.
1: அப்படியா?
0: ஓ, அது நமக்கு தெரியாது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் அவ்வளோ அமைதியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2-3 சிங்கம் இறங்கி அதுல எப்படி இருக்குது சங்கர், அது நீ இடத்துக்கு ஏத்தால் போலதான் தைரியமும் வரும். சரி, வீட்டுக்குள்ளதான் பெரிய வீரர்கள் எல்லாம் குடிச்ச பிறகு. சரி, இந்த விஷயம் அப்படி இருக்கும்போது நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க.
1: யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்கலாம்.
0: அதை பாத்தீங்கன்னா, எட்டியாந்தோட்டை AK எலக்ட்ரிகல்ஸ்ல AKG ரொம்ப சத்தமா கேட்டுக் கொடுக்கிற சுபாஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். அங்க யோகேந்திரன் வந்து இருக்கலாம், நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. முன்தாஸ் பேகம் கொள்ளும் 14 சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நேரத்துக்கு சம்பளம் கொடுக்காத காரணத்தினாலையும் லீவு கொடுக்காத காரணத்தினால நிறைய பேர் வந்து விலகுறாங்க.
1: ஓ, இது இது இப்படியும் இருக்கேனே.
0: நிறைய கம்பெனிகள் எங்களுக்கு தெரிய பாத்தீங்கன்னா சம்பளம் சரியாக வரதில்ல. அது நிறைய பிரபலமான கம்பெனிகளா இருந்தாலும் கூட சம்பளம் தானே முக்கியம்.
1: என்ன
0: வாடகைக்கு என்ன செய்யறது, சாப்பாடுக்கு என்ன செய்யறது, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக நாங்க அவர்கள் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உண்மைதான்.
0: சரி, அதாவது முக்கியமான விஷயங்களுக்கு லீவு கொடுக்காது, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் போனேஷனா சங்கரன் அப்படிங்கிறீங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம் சொல்லி கொண்டு எங்களோட சைந்தவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவசர விஷயம் பாத்தீங்கன்னா, தனக்கான சரியான ப்ரொமோஷன் கொடுக்கறது இல்ல. சரிதான, முகாமைத்துவத்தில் இருக்கிற பிரச்சனை காரணமாக எதுக்கு இவங்களோட நாங்க சும்மா சரப்படுத்தி எங்களுக்கு தான் திறமை இருக்குதுன்னு சொல்லி நாங்க விலகி போறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விலகி.
1: இதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, தொடர் நிறுவனங்களை தாண்டி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, வேலை இடங்கள்ல வந்து வேலை செய்யும் ஆட்கள் குறைவாக இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, வேலை நாளிலேயே வந்து கூலியை எதிர்பார்ப்பது, காரணம் வீட்டு கஷ்டம் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தேவைப்படும் அப்படிங்கறதுனாலயா இருக்கும். சோ இன்னொன்னு, ஊதியம் கரெக்டா இல்ல. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அதற்கான வருமானம் போதிய அளவுல இல்ல நம்ம செலவுகளை செய்யறதுக்கு அப்படிங்கறதுனாலையும் கூட என்ன பண்ணலாங்கலாம், இந்த மாதிரி மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஆகாஷ் சொல்லி.
0: சரி, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டு கொடுத்தது. அன்பு வணக்கம் புவனே சங்கர், நல்லா இருக்கலாம் சொல்லி பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது. பருத்தத்துல இருந்து அருள்மொழி சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ச்சியோடு எங்களை விடுத்துக் கொள்ளுங்கள். அரசாங்க உத்தியோகத்திற்கு அவர்கள் வேலையை விட்டு செல்வதில்லை அதிகமாக. சரி, அவளுக்கு பின்னுக்கு பென்ஷன் எல்லாம் இருக்கிறது, ஆனால் மற்றவர்கள் செய்யும் போது அவளுக்கு பிரச்சனை இருக்குது. அதன் காரணமாக வேலை நிமித்தம் மாறி மாறி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. சரி, அந்த விஷயம் ஒரு பக்கம் ஒரு நியாயமான விஷயமா தான் இருக்கிறது இல்லையா?
1: உண்மைதான். ஏன்னா வேலை முடிஞ்சு கடைசி காலங்களில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு பென்ஷன் வரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுனா மக்கள் இருப்பாங்க. பட் அது எல்லாராலையும் முடியாது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, தன்னோட குடும்பத்திற்கான வருவாயை பெற்றுக்கொள்வதற்காக வேலைகளை மாற்றிட்டு இருக்காங்க.
0: சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சில கம்பெனிஸ் பார்த்தா சில முதலாளிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, அவர் ஊழியர்கள் நல்லா பார்த்துக்கொள்வாங்க, மரண நோகாம வச்சுக்கொள்வாங்க, அவளுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி முதலாளிமார் இருக்கும்போது, அந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கும்போது, அப்படியான ஊழியர்கள் இருக்கும்போது, அந்த ஊழியர்கள் பார்த்து தொடர்ந்து அங்கே வேலை செய்வார்கள். பாசமா இருப்பாங்க பாத்தீங்களா,
1: மனநிறைவு இல்லாட்டி மனநிறைவு இருந்தா இருப்பாங்க அப்படிங்கிறீங்களா,
0: அவங்களதான் பார்த்து இந்த பாட்டில் தான் போட முடியும். ஆனா சில பேருக்கு இந்த பாட்டெல்லாம் போட முடியாது.

0: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டவன்.
1: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மிதவாய்ப்பும் இல்லை.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
3: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
4: அனுசரணை வழங்குவது
1: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறுவது வாய்ப்பில்லை.
4: திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் மிகச்சிறந்த தமிழ் அறநூல் ஆகும். இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். மனித வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து அறங்களையும் 1330 குறள்களில் சுருக்கமாகவும் ஆழமாகவும் இது விளக்குகின்றது. திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால் மனிதன் அறவழியில் வாழ்வதற்கான நெறிகளை கூறுகின்றது. இது 38 அதிகாரங்களை உள்ளடக்குகின்றது. பொருட்பால் நிர்வாகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்வு பற்றி விளக்குகின்றது. இது 70 அதிகாரங்களை உள்ளடக்குகின்றது. இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அன்பு மற்றும் இல்லற வாழ்வின் சிறப்புகளை கூறுகின்றது. இது 25 அதிகாரங்களை உள்ளடக்குகின்றது. சாதி, மதம், மொழி, இனம் கடந்து மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்தும் கருத்துக்களை கொண்டிருப்பதால் இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது. இது முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை என பல பெயர்களால் போற்றப்படுகின்றது.

0: நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூடியிருந்த எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: நீங்க நல்ல வரும்
1: நல்ல ஒடுக்கு நல்ல வந்து
0: அப்படியா
1: எல்லாம் ரஜினி பாட்டா சொல்லிட்டு இருக்க
0: ரஜினி பாட்டு படம் பேரு ரஜினி இப்ப நிலம இருக்கிறாரோ
1: சரி சரி ஓகே இப்படியாவது நம்ம பேசுவோம் ரஜினிய
0: சந்தோஷம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு தலைவலி காய்ச்சல் வருகிறது அடிக்கடி வருகிறது எங்களுடைய வேலை எல்லாம் பாலா போகிறது அப்படி சொல்லி யோசிக்கிறோம்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்
1: முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணலாம் டக்குன்னு எப்பவுமே வீட்டுல உங்க பக்கத்துல பாக்கெட்ல இருக்க வேண்டிய ஒரு மருந்து இருக்கு
0: ஆமா அதான் மெல்டோல் மெல்டோல் எடுத்துக் கொள்ளுங்கள் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும் என்பதை நாங்கள் சொல்லிக்கிட்டோம் அங்கே மெல்டோல் ஒரு வகையான பாராசிட்டமோல் தானே
1: ஆமா
0: சரி இவர் இருக்கும்போது நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் கேட்ட தலைப்பு அதாவது ஒரே தொழிலில் நீண்ட காலம் இருப்பதில்லை இப்போது கருத்து கணிப்பு இருக்குது
1: காலம் இருந்துச்சு ஒரு தொழிலுக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்க வந்து என்ன மாதிரியான தொழிலா இருக்கலாம் அரசாங்க உத்தியோகமா இருக்கலாம் இல்ல பிரைவேட் தொழிலாக இருக்கலாம் எங்க போனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தது ஒரு 10 வருடம் 15 வருடம் அல்லது 20-25 வருடங்கள் அதே தொழிலில் இருந்து அதிலேயே முன்னேற்றங்களை அடைந்து இருப்பார்கள் ஆனால் இந்த காலகட்டங்களை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலில் 10 வருடத்துக்குள் 10 இடம் மாறி இருப்பார்கள் ஒரு சில நேரங்களில் அந்த 10 தொழிலும் 10 விதமான தொழிலாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சோ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஏனா இருக்கும் தான் நம்மளும் கேட்கிறோம்
0: அன்பான வணக்கம் சொல்றேன் அமெரிக்கால இருந்து மாலி சொல்லிட்டு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரே தொழிலை நீண்ட காலம் தொடர்பவர் குறைவாக இருக்கிறார்கள் இந்த கருத்து ஒரு அளவுக்கு உண்மையாகவே பார்க்கிறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது முழுமையாகவே எல்லோருக்கும் பொருந்தாது துறைக்கு நபரின் விருப்பங்களுக்கு நாட்டின் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப மாறுபடுகிறது ஏனது அதிகரிக்கிறது சொல்லி சொல்லிருக்காங்க வேகமான தொழில்நுட்ப மாற்றம் அதிக வாய்ப்புகள் சம்பளம் மற்றும் வளர்ச்சி எதிர்பார்ப்புகள் இளைஞர்கள் என்று பாத்தீங்கன்னா வேகமாக செலதிக்கிறோம் ப்ரொமோஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்றார்கள் ஒரு இடத்தில் அது கிடைக்காவிட்டால் வேறு வேலைக்கு மாறுகிறார்கள் வேலை வாழ்க்கை சமநிலை அடுத்து சொல்லியிருக்காங்க வேலை வாழ்க்கை சமநிலை மக்கள் இப்போது சம்பளத்தை மட்டுமல்ல மன அமைதி நேர சுதந்திரம் போன்றவற்றையும் முக்கியமாக கருதுகிறார்கள் நிறுவனங்களில் மாற்றம் இன்றைய நிறுவனங்கள் ஊழியர்களை நீண்ட காலம் வைத்திருக்காமல் ப்ரொஜெக்ட் பேஸ்ட் அல்லது கண்டென்ட் பேஸ்ட் அடிப்படையில் தான் கண்ட்ராக்ட் பேஸ்ட் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க சோ அதுவும் இந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது அதே போல தனிநபர் விருப்பம் மற்றும் மக்கள் தங்கள் ஆர்வம் பொசிஷன் அடிப்படையில் வேலையை மாற்ற விரும்புகிறார்கள் அவங்களோட விருப்பம் இருக்குதானே அவங்களோட லொகேஷன் அந்த மாதிரி மாற்றது விரும்புகிறாங்களோ அந்த ஆனால் இன்னும் யார் நீண்ட காலம் ஒரே தொழில் இருக்கிறார்கள் அரசு வேலை செய்தவர்கள் மருத்துவ வீடம் சட்டம் போன்ற சில துறைகள் குடும்ப தொழில்கள் இருப்பவர்கள் இவர்கள் தான் தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அழகான கருத்து இல்லையா
1: ஆமாம் ஒரு நீண்ட நெடிய கருத்து இருந்தாலும் கூட இதை பற்றி பார்க்கும்போது அப்போ மிக முக்கியமாக கருதப்படுறது வந்து இப்போ வருவாயை மையப்படுத்தி தான் இருக்காங்க அப்போ முதல் காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறோம்னு சொன்னால் அந்த பதவிக்காக நாம் இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற பேருக்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இப்போ இருக்க காலகட்டங்களில் இருக்கிற செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு பேர் மட்டும் பத்தாது பர்சும் நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க போல
0: நிச்சயமாக அந்த ஜி எக்கனமி கலாச்சாரம் இதை பத்தி நாங்கள் சொல்லணும் சொன்னால் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கர் அதாவது அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு வேலையை மட்டும் செய்யறதில்ல வேலை செய்து கொண்டு பகுதி நேர வேலைகள் நிறைய செய்யறாங்க சோ அதுல பெனிஃபிட் அதிகமா இருக்கும் போது யோசிப்பாங்க நாங்களுக்கு பகுதி நேர வேலை செய்யும் போது 10 லட்சம் கிடைக்குது நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு 40,000-20,000 தான் கிடைக்குதுன்னு சொன்னா எதுக்குடா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க
1: ஆனா எப்போதுமே பகுதி நேர வேலைகள்ங்கும் போது ஒரு மிக முக்கியமான விஷயம் நிரந்தரமாக ஒரு தொழிலை வைத்துக் கொண்டு பகுதி நேர வேலைகளில் ஈடுபட்டோம்னு சொன்னா அது சரியான முறையில்
0: நிச்சயமாக தொழில் பாதுகாப்பு என்பது அங்கே இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இது போல தொழில் முனைவோட ஆர்வம் இருக்குதானே யாரோ ஒருடன் வேலை செய்து விட சொந்தமாக ஒரு சிறு வணிகத்தை நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே வேலையை செய்யறதில்ல இவருக்கு செய்யற வேலையை நாங்க செஞ்சா என்ன
1: நம்மளும் செய்யலாம் தானே
0: அப்படின்ற மாதிரி வந்துருது
1: ஆனா இது இந்த சிறிய கைத்தொழில்கள் அல்லது தொழில் முனைவோர்கள் இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த யாரோ ஒரு சில கூட்டம் அதை பற்றி செஞ்சு எங்கேயாவது சமூக வலைதளங்கள்ல இதை பண்ணினால் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்றதுதான் செய்துகிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு அதுக்கு போயிடுறது
0: ஆனா அதுதான் அவங்களோட வருமானம் இந்த வீடியோ போடுறது
1: வீடியோ அவங்க வந்து கண்டனா போட்டுட்டு இருப்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும் கண்மூடித்தனமாக அதை நம்பாம எதை செய்தாலும் இல்ல எந்த துறைக்கு மாறினாலும் சரியான அறிவு துறைசார அறிமுகம் இருந்தால் மட்டுமே மாறினா அது சிறப்பா இருக்கும்
0: நிச்சயமாக இன்னும் இன்னும் சில விஷயங்கள் வருகிறது தொடர்ந்து மனித கொள்ளுங்கள்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 இசை நரம்புகளை இது

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம்.

0: பத்து மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை நளினி.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சங்கர், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். ரொம்ப சந்தோஷம். இப்படித்தான் தொழில் என்று வரும்போது அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, அவருடைய வாழ்க்கை வட்டத்தை பொறுத்து, அவருடைய டிரான்ஸ்போர்ட் விஷயம் இருக்கு இல்லையா, எவ்வளவு தூரம் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் முடிவுக்கு வருவாங்க. ஆனால் தொழில் சம்பந்தமான முடிவுகள் என்பது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு முடிவு இல்லையா?
3: உண்மைதான். பொருளாதார சூழல் அல்லது வாழ்க்கையின் தரம் மாறும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, ஒரே இடத்தில் குறுகிய ஒரு சம்பளத்தில் மட்டுப்படுத்தப்படாமல் அதற்கேற்ப வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு வேறு வேறு வேலைகளுக்கு அதை விட சிறந்த இடங்களுக்கு செல்வது தவறில்லை என்றும் சொல்லலாம்.
2: இல்ல, அதான் சொல்றேன் நான், ஒவ்வொருவரையும் பொறுத்து மாறுபடும். குறிப்பாக பார்க்கும் போது எங்களுக்கு, நீங்கள் இப்ப ஒரு தொழில் ஒருவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும், முக்கியமாக பிரதானமான மாற்றம். உதாரணத்துக்கு ஒருவருடைய பிறப்பு என்னை பொறுத்தவரை, சரியா சங்கர், இரண்டாவது அவர் செய்கின்ற தொழில், அதுக்கு பிறகு திருமண வாழ்க்கை, இதில் மூன்று தான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயமா இருக்கு. தொழில் என்று பார்க்கும்போது நீங்கள் என்ன தொழில் செய்யலோ அதை கேட்டால் போல உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லாத மாறிக்கொள்வீர்கள். அதான் உண்மை. நீங்க இப்ப காலையில வேலை இருந்துச்சுனா வேலை இல்லாமல் ஈவினிங் போட்டுக்கொள்ளுங்க, ஈவினிங்ல இருந்தா காலை, அது உங்களையே மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது தொழிலுக்கு. நீங்கள் என்ன தொழில் செய்யலோ அதை கேட்ட மாதிரி ட்ரெஸ் கோட் போடுவீங்க இல்லையா? அப்ப எந்தெந்த இடங்களுக்கு போக வேணும்னு சொல்லி அந்த தொழில் உங்களை முடிவு செய்கிறது. சோ அந்த மாதிரியான ஏராளமான விஷயங்களை அடக்கியது அந்த தொழில் என்பது. அதை நீங்கள் தெரிவு செய்யும் போது கனக்கச்சிதமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய அளவில் எல்லா விஷயமான விஷயங்களையும் யோசித்து நீங்கள் முடிவு எடுங்கள்.
3: மாறுவது என்பது தவறில்ல. நம்ம செய்யற தொழில சரியான ஒரு உச்சத்தை அடைந்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தோம்னா அதுக்கான காலம் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா, காலமும் சூழலும் சரியாக இருக்கும்னு சொன்னா, நீங்க மாற்றம் ஆனா வெற்றி கிடைக்கும். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாதிரி சினிமா துறையில இருந்தாரு, எனக்கு இது போதும்னு நினைச்சாரு, இப்போ அரசியலுக்கு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சாரு, அரசியலுக்கு வந்தாரு, வெற்றி பெற்றாரு. அப்படி மாற்றங்கள் சில நேரம் சரியாக இருக்கும்.
2: சந்தோஷம் தானே, சொல்லியாதானே. சரி, நாங்கள் விடைபெற போகிறோம். தொடர்ந்து ராகம் சுமாரது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது
3: சங்கர் புஷ்பராஜ்.
2: நான் இன்று பொங்கல் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.
3: நன்றி.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேரம் காலை 10:01.

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வியட்நாம் ஜனாதிபதி டோ லாம் நாளை மறுதினம் 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த பயணத்தின் போது வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாக்க ஆகியோருக்கு இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன. இதில் இரு நாடுகளுக்கும் பொதுவான நலன் சார்ந்த பல்வேறு துறைகள் குறித்து கலந்துரையாடப்படவுள்ளது. இரு நாட்டு உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள பல உயர்மட்ட நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். இந்த உயர்மட்ட ராஜதந்திர விஜயத்தின் மூலம் இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகள் புதிய பாதையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 15 ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை துரோகம் என வர்ணித்துள்ள அமீரக அரசு இதற்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை தங்களுக்கு இருப்பதாகவும் எச்சரித்துள்ளது. அத்துடன் சவுதி அரேபியா இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் அமீரக நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இன்றும் நாள் முழுவதும் உங்கள் வானொலி வசந்தத்தில் நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயாராயிருக்கலாம். அந்த வகையில் இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்
1: அண்ணா. வணக்கம் அண்ணா, சும்மா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
1: நான் புஷல்லாவா இரட்டை பாதை ராசி பேக்கிற ஆனந்தம் கேக்குறேன்.
0: ஆனந்தமா இருக்கிறீங்க? என்ன
1: ஓ, இரவு நல்லாலும் தாய் தப்பு நல்லா சொல்லா.
0: அதுதானேண்ணா. சரி,
1: நிகழ்ச்சி அருமையா அமைஞ்சு கொண்டிருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி போடுங்க. அஞ்சு நாள் அஞ்சு மணிக்கு இருக்கா.
0: அப்படியோ?
1: எல்லாம் இறைவன் புகழ்னா
0: எல்லாம் அவன் செயல்.
1: அதே மாதிரி வசன பிறந்தநாள் அன்னைக்கு நான் தொடர்பு கிடைக்கலன்னா பாட்டு அம்மை அருமையா இருந்துச்சு எல்லா நிகழ்ச்சியுமே. அது மட்டுமல்ல, மறுநாள் நம்மட நேயர்களுக்காக ஒரு நாள் இருக்கும், அதுக்கும் உங்களுக்கு நன்றி அண்ணா.
0: ஆமா ஆமா, வாழ்த்து தெரிவிக்காட்டி ரொம்ப கஷ்டமா இருக்குமே.
1: ஏன்னா
0: கடந்தும் இத்தனை நாளாகியும் வந்து நேரடியா சொல்றீங்களே, பாத்தீங்களா?
1: அங்கதான் கிழமைக்கு ஒரு நாள் தானே என்கிட்ட புதுப்பு நேர்கள் வர்றாங்க தானே, புதுவாக்கள் பாவம் தானே என்ன.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: அவர்களுக்கு சந்தை பண்ணீங்க சொல்றீங்க. இலங்கை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு ஆட்கள் தொண்ணூத்தி ஒன்பது வீரம் நம்ம வசனத்துக்கு இருக்காங்க. ஆட்கள் விட்டு கொடுக்கணும்.
0: நல்ல தாராளமான மனப்பான்மை உங்கள்கிட்ட இருக்கு.
1: எல்லாரும் புரிஞ்சு கொள்றேன்
0: பாருங்களேன். இல்லாட்டி ஆனந்தமா இருக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க, இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க
1: அண்ணா? என்னைக்குமே தொடர்பு கிடைக்காதவர்களுக்காக மட்டும் நாங்கண்ணா.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி அண்ணா, நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வணக்கம் கிருபானா, நான் சிங்க ராஜா அணிந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு இன்று பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்களாம். கொழும்பு 15 தார்சினி குணசேகரன் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். கணவர் மற்றும் மகன்மார் யதுஷன் மற்றும் தருணன் ஆகியோர் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுகிறாங்க. தர்சினி குணசேகரனை வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அதே போன்று பஸ்போன் விஜயகுமார் நடந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் கொழும்பு 5 குறிப்பிட்டிருக்கின்றார். முகமது ரின்சான் நடந்திருக்கின்றார், பேர்வளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். அருள்மொழி வந்துக்கிறாங்க பருத்தித்துறையிலிருந்து. அதே போன்று தொண்டை மாணவர் செல்வச்சந்தி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். புத்தளம் வடிவேல் பிள்ளை வந்துக்கிறாங்க, நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கண்ணா வந்துக்கிறாங்க கடுவலையிலிருந்து. நீலமிகம் தேவி வாரிய போல மாத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வினு இணைந்துக்கிறாங்க. ரொம்ப இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் பாடல்களை கேட்டவண்ணம் இருக்கிறேன். மங்கே கரசி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அசுருதீன் நூர்ஜஹான் வந்திருக்கின்றார், கென்யாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை கண்ணன் நினைந்திருக்கின்றார், வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். செங்கலடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சர்மிளா நினைந்திருக்கிறாங்க, வசந்தம் வானொலி அன்பு அறிவிப்பாளர் கிருபா, எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேனட்ஸா வந்துக்கிறாங்க. அதே போன்று நாகராஜ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். ராஜகிரியில் இருந்து மொரீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறாங்க, அண்ணா எப்படி இருக்கிறீங்க? இனிமையான பாடல்களோடு இன்றும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி பத்மன் வந்திருக்கின்றார். குமுத ராஜா இணைந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் சகோதரா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மயு துவா வந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் நினைந்திருக்கிறாங்க. அதே போன்று மர்சுகா ஜொனாய்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வசந்தம் எஃப் நேரம் 10:31. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: சந்தோஷமான காலை வணக்கம்.
0: வணக்கம் இங்கிரிய ரவி.
1: ஓ அண்ணா, எப்படி சௌமா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கிறேன். சிவாய் ராகத்தோட
0: இன்றைய நாள் முழுவதும் வசந்தத்தோடு தான்.
1: இன்றைக்குன்னு இல்லைன்னா, நம்ம எப்பயுமே வசந்தத்தோட தான். ஆனா இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் டே.
0: அப்படியோ? சரி, அப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன பாடல பாடி காட்ட போறீங்க ரவி?
1: பாடி காட்டுவோம். ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே, கனவுகளின் சுயம்பரமோ கண்டிருந்தா சுகம் வருமோ. அந்த பாடலுக்காக

0: சொல்ல வேணாம். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: முதலாளி அப்படி சொல்றீங்க
3: என்ன? நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
3: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு.
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:46. இந்த நேரம் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, ரத்தத்து ராஜா டாக்ஸில இருந்து ஜே கே பேசுறேன்.
0: ஜே கே, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம்.
0: வேலையில எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லா போகுது.
0: சரி, இப்ப எடுத்து ஓர்டர்லாம் இன்னும் குடுக்கலையாமே?
1: இல்ல சார், அதான் டைமுக்கு நான் செஞ்சிருவேன் சார்.
0: அதுதானே, அந்த டைம் சரியா செஞ்சிருவீங்க. ஆனா அந்த சில நேரங்கள்ல சில சில விஷயங்கள் நடக்குது இல்லையான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கு. உண்மையா? நமக்கு அவர் குடுக்கறதானே தைச்சு குடுக்கிறேன், நம்ம திருப்பி போலக்கிறது இல்ல. அப்படி மாறி மாறி சொல்லி கழுவீங்களா, இல்லாட்டி சரியா செஞ்சு கொடுத்துருவீங்களா? சரி, ஜே கே, இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: சார், மனைவி ஜீவகுமாரி, மகள் மனிஷா, மனிஜா, உஷானி, மற்றும் கடையில் தொழில் புரியும் ஜினார்தன், சரவணன், சுபா, நர்மதா,
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி சார்.
0: பொலிகின்ற பாடல் மாநகர காவல் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளே நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் தோப்பூர் அஜன் சலூன்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜன் குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று அனிதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சித்ரா குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். தெமோதரையிலிருந்து ரூபா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்திக் காரியப்பர் குறிப்பிடுகிறார். அதே போன்று வணக்கம் கிருபானா, நான் கணபதி பிள்ளை இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு அழகுற தொகுத்து வழங்கும் ராகம் சுகமானது நாயகன் கிருபா, எப்படி இருக்கிறீங்க? நான் கிருளப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. ஸ்ரீமலர் மகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான். 14 கொழும்பில் இருந்து மும்தாஜ் பேகம் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சூப்பரான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்தோணிமலையிலிருந்து நவீன் இணைந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும். புசலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கின்றார். அதே போன்று ராஜ் வந்திருக்கின்றார் கொழும்பு அழுத்மாவத்தை அஞ்சனா அப்பார்ட்மெண்ட்ல இருந்து. லோகநாதன் இணைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். சிவகுமார் வந்திருக்கின்றார், வளமை போல் நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, பூநகலையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை வெஸ்டர்ன் ராஜா அணிந்திருக்கிறார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.
1: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீடு ஒன்றின் மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கரவெட்டி வடக்கைச் சேர்ந்த 22 மற்றும் 24 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்களது சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் இடையே பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் ஏவிய 15 ஏவுகணைகள் மற்றும் 4 ஆளில்லா வானூர்திகள் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்ததாக ஐக்கிய அரபு ராஜ்யம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் புஜைராவில் உள்ள ஒரு எண்ணெய் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் கடற்படை விடுத்த எச்சரிக்கையை மீறி அமெரிக்க கப்பல் மீது 2 ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் எந்த ஒரு கப்பலும் தாக்கப்படவில்லை என்று அமெரிக்க ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் எஃப்எம்.
1: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கிராமம் ஹரல் சந்திரா.
0: எப்படி இருக்கிறீங்க ஹரல் சந்திரா?
1: இன்று விடுமுறை வீட்டில்.
0: அப்ப வீட்டுல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா அப்படியே சொல்ற மாதிரி தெரியலையே. அப்படியா? அப்ப இன்னைக்குதான் உங்களுக்கு வேலை நாள்னு சொல்றீங்க? சரி, அத கொஞ்சம் பகிரங்கமா சொல்லி எல்லாத்துக்கு இப்ப அப்படியும் சொல்லிட்டீங்களா? என்ன வேலை செய்யுங்கன்னு சொல்லி இப்பதானே காலம் தொடங்கி இருக்கிறீங்க. அதனால மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்தது எல்லாம் வெட்டி கொடுக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு அரைப்பாதி தேங்காய் திருவுறதுக்கு அவ்வளவு நேரம் உங்களுக்கு? சரி சொல்லுங்க அருள் சந்திரா. சிரிச்சு சிரிச்சு சமாளிக்கிறீங்க ஏதோ. இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இருந்து பாடலை சரி கேட்டு நம்ம வேலைய பாப்போம்.
1: பாடல் கேட்பதற்கு பாண்டியத்தை சேர்ந்த ஜிவி குணம் மற்றும் எங்கள் கல்முனை சத்தியமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் உரிமையாளர் லயனல் கிரகரி, இலாய், ரெஜினா மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், கமலன், தவராஜா, முகமது ரபிக் சார், தேவமணி டீச்சர், தீபா அனைவரையும் இணைத்துக் கொள்கிறார்கள்.
0: சந்திரா, இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு சண்டையை பிடிச்சிட்டு ஒதுங்குவோம்னு சொல்லி சொன்னா சண்டை பிடிக்கிற மாதிரி அவங்க இல்லையே. அதுதானே, இன்னைக்குதான் கடும் பாசமா இருக்காங்க வேலை வாங்குறதுக்கு. ஏன்னா

0: நேரம் 11:18, ராகம் சுகமானத நிகழ்ச்சியோடு இப்போ இணைந்திருப்பது யார் நிகழ்ச்சியில்? வணக்கம். யார் பேசுறீங்க?
1: விசாவளையிலிருந்து.
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உற்சாகமா வந்தாச்சு. சரியாப்ப, நான் சாப்பிட்டேன், நீங்க எல்லாம் சாப்பிட்டு இப்ப வந்து பாடல்களை கேட்டுக்கொண்டு எப்படியாவது அழைப்பை ஏற்படுத்தி கதைச்சிடணும்னு சொல்லி வந்துட்டீங்க. சரி சரி, சரி. அப்ப இந்த நேரம் நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு
1: நன்றி அண்ணா.
0: ஒலிக்கும் இந்த பாடல் தங்க மகன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்பொழுது வசந்தம் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பாவநிலையிலிருந்து நிசா வந்திருக்கின்றார். அதே போன்று அக்கறைப்பற்று அப்துல் காதர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நான் ராஜகிரியவிலிருந்து முறையின் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று கீதா வந்துக்கிறாங்க. காளிமுத்து கொட்டக்கிளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஜீவா இணைந்திருக்கின்றார். ஜீவ பிரியா கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியோட அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே அன்பான அறிவிப்பாளர் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வாழச்சேனியிலிருந்து அஜய் அகிலன், அர்ஜுனா மற்றும் திருமாலன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அகிலன் குறிப்பிடுகிறாங்க. ரித்து இணைந்திருக்கிறாங்க. மாத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து உமா இணைந்திருக்கின்றேன். கணவர் மற்றும் பிள்ளைகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். குசல ராஜா வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பற்று பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றேன் ஊர்குடவத்தியிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாடல்கள் அத்தனையும் செம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கலை செல்வி கொட்டக்கிளையிலிருந்து தினேஷ் குமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் யாழ்ப்பாணம் இஸ்மாயில் இணைந்திருக்கிறேன். மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்பாஸ், மகன் அப்துல் அல்தஹாப் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும். நான் கே கே ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இந்தலகிளையிலிருந்து அரசு இணைந்திருக்கின்றார். அதே போன்று டிவான் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். நசார் இணைந்திருக்கின்றார். அதே போன்று ஈடன் இணைந்திருக்கின்றார். அண்ணா பதுளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாசத்தமிழ் வணக்கம். தொடர்ந்தும் ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் இணைந்திருக்கிற தேவளை மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் தெரிவித்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் கனகரத்னம் இணைந்திருக்கின்றேன். யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்த நிலைகளில். ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம். 11:45 இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் மட்டக்களப்பு திருச்செந்தூர்.
0: என்ன பேர்?
1: கோசலகுமாரி.
0: கோசலகுமாரி, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? அதாவது வந்து கதைக்கிற பொழுது இரண்டு நேர்களை ஒண்டா போட்டு அப்படியே கதைக்கலாம் தானே கேக்குறீங்க? அப்படியா? ஓ, அதனால நிறைய பேரை உள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்றது உங்களோட எண்ணம். சரி சரி, முயற்சிக்கிறேன். அப்படி எல்லாம் தர்றதுக்கு விருப்பம் தான். சரி சரி, சொல்லுங்க கோசலகுமாரி, நீங்க வேலையா இல்லாட்டி வீட்டுலதானா? சரி, இப்ப அடிக்கடி வசந்தம். சரி, தொடர்ந்து வசந்தம் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க அப்படியா? விளங்கல. ஓ, என்னுடைய ராகம் சுகமான ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க அப்படியா? சரி சரி சரி. அப்ப இப்ப சமையல் நெருங்கிருச்சு.
1: சமையல்
0: முடிச்சாச்சு. அப்பா, எப்படித்தான் முடிச்சேன்னு தெரியல, முடிஞ்சிருச்சு. சரி சரி சரி. இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? சரி, நீங்க கதைப்பதெல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி அரவாசி போது அரவாசி வருது. சரி, இருந்த பொழுது நீங்க விரும்பி கேட்ட அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கிறது பாடல். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கே கோசலகுமாரி.

ராகம் சுகமானதே கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வணக்கம் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரான்சில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மகா ரஜித் எழுந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சூப்பரான பாடல்களை தந்து கொண்டுக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று ரம்யா எழுந்துக்கிறாங்க, ஞானகுரு ரம்யா பதுளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிரியமான நிகழ்ச்சி ராகம் சுகமானது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று செல்வத்துறை நந்தகுமார் இருந்திருக்கிறாங்க, வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அழுத்மாவத்தையிலிருந்து மணி வந்துக்கிறாங்க, அம்மா லக்ஷ்மண் அம்மா லக்ஷ்மி ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் உடுப்பட்டியிலிருந்து கண்ணா எழுந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை சசி இணைந்திருக்கின்றார், சந்தோஷமான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜல்டீன் இணைந்திருக்கின்றார், என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து சந்தியாகு இணைந்திருக்கின்றார், புதுக்குடியிருப்பிலிருந்து நவீர் இணைந்திருக்கின்றார், கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அருமையான பாடல் தெரிவுகள், நேரம் போவதே தெரியுதில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் பாட்டு தலைவா, பாடல்கள் அத்தனையும் சூப்பர்பா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறார். அதுபோன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் இணைந்திருக்கின்றார், சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்பில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். மாளிகாவத்தையிலிருந்து அதேபோன்று நானும் நிகழ்ச்சியோடு தான், செட்டியார் திரு வீன சலூன் இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். செல்வா கண்மணி இணைந்திருக்கிறாங்க, விடிவி கோட்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

இன்றைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கிளையத்தில் ஜிஆர் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மதிய பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூப்பரான பாடல்கள், இடைக்கால பாடல்கள் சொன்னா, அதுவும் இன்று வசந்தத்தின் சஃபாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் சொன்னா கேட்கவே வேணா ரொம்ப அருமையா இருக்கும். மனதுக்கு பிடித்த இதமான பாடல்கள், இந்த நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்கள் வர காத்திரு இருக்கிறது. சோ எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 3 மணி வரைக்கும் உங்க ஜிஆருடன் இணைந்து கொள்ளலாம். அந்தந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு கால் பண்ணுங்க. பேஸ் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன அப்படிங்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கு, இந்த பாடல்ல எனக்கு
1: ஊர்லாம்
0: நல்லா இருக்கா?
1: நல்ல
0: பாடலுக்கு இடைக்கால பாடல்கள் என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஆசை வந்து இன்னை ஆக்கி வைத்த பாலை மற்றவரே நானே குற்றம் சொல்லவேனும் குற்றமலை காலம் குறிப்பிட்ட போலே காத்தளிக்கும் வேணும் மாவுரைக்கு போலே தற்பு கணக்கை தொற்று சாதித்தை தங்குமே ஞான தங்குமே பட்ட பிறகை
0: சரி ஓகே, ரொம்ப நல்ல பாட்டு கேட்டதுக்கு பாட்டாவே பாடிட்டீங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க நினைச்சு கொள்ளலாம் அடுத்த பாட்டு? ஓகே,
1: அக்கா குடும்பங்களுக்காகவும் விஸ்வநாதன்
0: இன்று நாள் முழுக்க உங்களுக்காக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம் கேட்டுக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இப்ப வருகிறது பாடல், சகல கலா வல்லவன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின்

முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: சூப்பரான ஒரு பாடல். பொதுவாக எம் மனசு தங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடல். முரட்டுக்காளை திரைப்படத்துக்காக இளையராஜா வரிசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் சஃபை ராகங்கள் கொண்டு வர மதிய நேர குதூகலத்தோடு கிணைந்திருக்கிறீங்க. நான் ஜி ஆர் 3 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். ஸோ கால் பண்ணுங்க, எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது அப்படியே வச்சுட்டு நீங்க இந்த பக்கம் வாங்க. டூன் பண்ணி உங்க வசந்தத்தோடு கிணைந்திருக்கலாம். 102.6, 102.8, அது மட்டும் இல்ல www.wasanthfm.l கேட்டுக்கிட்டே பக்கம் மூடாக இணைந்தீங்கன்னு சொன்னா இந்த நாள் முழுக்க எக்கச்சக்கமான இடைக்கால பாடல்கள் கேட்டுட்டு ரசித்துக் கொண்டே இருக்க முடியும். ஓகே, இப்ப இங்க கூட பேசுறதுக்கு மருத முனையில இருந்து முனாஸ் வந்திருக்கிறாரு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம்.
0: எப்படி போகுது வாழ்க்கையில? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: வாழ்க்கையில நல்லா போகுது, கடையோட.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன,
1: ரொம்ப அளவா இருக்கிறோம்.
0: ஓகே, ஓகே. பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க?
1: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கு, ரொம்ப அருமையான பாடல்கள்.
0: ஓகே, ஓகே. எந்த பாடல் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: எல்லா பாடலும் பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: வசந்த ஹால பறவையில செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி, அந்த பாடல் தர முடியுமா?
0: ஏன் பிடிக்கும் உங்களுக்கு அந்த பாட்டு?
1: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த வரிகள்.
0: சரி, அப்படியா, சரி, கட்டாயம் தாரம் கேட்டுட்டே இருங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: அன்பு மனைவி ரிஃபானா, மகன் ரிஃபாத், தற்பொழுது வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
6: மச்சு போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
7: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.
0: முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம்

0: ஆசை அதிகமாக இருந்தா எப்படி மனசுல அடக்கி வைக்கிற? அப்புறமா எங்களுக்கு மனசுல இருந்து அப்படியே ஒரு வெடிச்சு செதறி அப்புறம் வேற வருத்தங்கள் வந்துடும். அதாவது அப்பப்ப சொல்லிடணும், அப்பதான் மனசும் ஃப்ரீயா இருக்கும், வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசைகள் சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நிற குதூகலம். நான் ஜி ஆர் உங்களுடன் 3 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு மருதமுனையில இருந்து கலில் வந்திருக்கிறாரு. வணக்கம் கலில்.
1: என்ன
0: பாட்டு பிடிக்கும்
1: எனக்கு? அந்த என்னடி என்னடி சின்ன பிள்ளை என்ற ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட
0: கேட்கணும்.
1: பாடுங்க பாட வராது.
0: என்ன காரணம் அந்த பாட்டுக்கு?
1: அது பாட்டு நல்லா இருக்கு, கேட்பது இருக்கு.
0: அவ்வளவுதானா? வேற ஒரு
1: சின்ன பிள்ளை என்ற ஒரு பாட்டு உண்டு,
0: வேற ஒரு காரணம் இல்ல? வேற என்ன காரணம் இல்ல?
1: வேற காரணம் இருந்தாலும் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும்.
0: சரி, ஓகே, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, கட்டாயம் அந்த பாட்டு வரும். என்ன?
1: ஆமா, பாடலை கேட்பது இருக்கு. மருதமனை ராபி, வசந்தம் ராபி, என்றும் மற்றும் கிட்டுக்கடை துவாரி ஜின்னா ஆகியோரு காட்டா இருக்கும்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருப்பது நடிகை நளினி.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: 102.6 102.8 வசந்தத்தின் செவ்வாயகங்கள் கொண்டு வரும் மத்திய நேர குதூகலம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ராஜேந்திரன்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நீங்க
2: கண்ண மூடினா இந்த பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வரும் அப்படிங்கிற பாட்டு, இடைக்கால பாட்டு.
3: ஒரு பாட்டு ஒன்று தருக்கலாமா? எதிர்பாராத பாடல் தான்.
2: என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
3: குங்குமச்சிமில் படம் வந்து குங்குமச்சிமில் பழைய படம் ஒண்ணு. அந்த பாட்டு இடம்பெறாத பாடல் தான். அது பாடல் ஒன்றுமா, கை வலிக்குது கை வலிக்குது மாமா, ஒரு கை மடிச்சு அரைக்கலாமா மாமா, ஒரு பாட்டு ஒன்று இருக்கு.
2: அப்படியா? யார கூப்பிடுறீங்க இந்த நேரத்துல?
3: எங்க சொந்தங்கள் இருக்காங்க, நிறைய வாழ்க்கை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொந்தங்கள் இருக்காங்க நிறையா, அவங்களுக்காகவும் பேர் சொல்லுங்களா?
2: ஓகே சொல்லுங்க.
3: பேரு வந்து கல்வி வச்சையில எட்டியோட கல்வி வச்சையில சிவா, நீர்குடும்ப சேம்குமார், மாத்திரையில கலந்தாவளையில பொங்கசாமி குடும்பத்தினர் மற்றும் இந்த மகன் சுதாகர் கண்டியில இருக்காரு, மருமகள் பவானி மற்றும் பெரியமஸ்ல கோபால் இருக்காரு, தாய்மத்து இருக்காரு மற்றும் செல்வம் இருக்காரு, மோகன் இருக்காரு, மக்கள் செல்வ சொல்பு இருக்காங்க, மற்ற அனைவர்களும் கேப்பமா.
2: ஓகே நன்றி.
3: அந்த பாடுற பாட்டு கேட்போம்.

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8
1: பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா? பாடி ஏங்கப்ப கிழஞ்சே

0: சீட்டுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 37 சீன பிரஜைகள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு வெளிசர தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த 37 சீன பிரஜைகளே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி சட்டவிரோத முறையில் நாட்டில் தங்கியிருந்ததுடன் பல்வேறு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஹோமஸ் விவகாரத்தில் ஒரு புதைகுழியில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார். ஹோமஸ் விவகாரத்தில் சமீபத்தில் நிகழ்ந்த மோதல்கள் அரசியின் நெருக்கடிகளுக்கு ராணுவ ரீதியாக ஒருபோதும் தீர்வு காண முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில தீய சக்திகளின் தூண்டுதலால் மீண்டும் ஓர் போர்ச்சூழலுக்குள் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈர்க்கப்படுவதை தவிர்க்க வேண்டுமென அவர் எச்சரித்துள்ளார். மேலும் வளைகுடா பகுதியிலிருந்து வணிக கப்பல்களை வெளியேற்றும் அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை விமர்சித்த அவர் அந்த திட்டம் உண்மையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முட்டுக்கட்டை என சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அடடா என்ன பாட்டு என்ன பாட்டு, இந்த பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் ராகத்தை நீங்க நாள் முழுக்க கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உங்க வசந்தத்தோடு டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம் 102.6 102.8. அது மட்டும் இல்ல www.vasanthlife.com/ முடிந்து சுவரான பாடல்கள் இன்று நாள் முழுக்க வரும் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு கொழும்பு 15 மும்தாஜ் பேகம். வணக்கம்
1: அன்பான மதியநேர. வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். உடல்நிலை எல்லாம் நல்லா சரியாயிடுச்சா? சரி, ஓகே ஓகே, எல்லாம் ஓகே ஆகும். ஓகே, கவலைப்பட தேவையில்ல. பாட்டு கேட்டாலே ஒரு குத்தாட்டம் போட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்.
1: வசனம் கேட்டாலே போதும்.
0: அதுதானே, அதை விட வேற என்ன எனர்ஜி? ஓகே, என்ன சாப்பாடு சமைக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
1: கோழிக்கறி.
0: சமைச்சு முடிஞ்சு
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உத்தமராச படத்துல இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல.
0: ஓகே, யாரு பக்கத்துல இருக்கிறவரையா? ரெண்டு லைன் அவருக்காக படிச்சு காட்டுங்க பாக்கலாம். என்ன வெக்கமா? சரி ஓகே, பாட்டாவே தர நீங்க கேட்டுட்டே இருங்க. ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க.
1: அன்பு கணவரான முகமது ஷஹீதுக்காக மட்டும்.
0: ஓகே, அவருக்காக மட்டும் வருகிறது பாடல். நன்றி
1: நன்றி.
0: ஓகே ஓகே.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: அதுதானே, ஊரு விட்டு ஊரு வந்தா காதல் கீது பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே பரவாயில்ல, நீங்க நல்லா இருந்தா நல்லது நடக்கும். ஓகே சூப்பரான மதிய நேர குதுகலம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, மனசுக்கு பிடிச்ச பாடலாம் தந்து கொண்டு இருக்கிறேன். சோ என்ன பாடல் வேணும், என்ன பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதே நீங்க எங்க கூட கால் பண்ணி பேசலாம். அழைப்பீட்படுத்துங்க 0132 5 0 0 1 அதே போல 0 1 2 2 7 7 5 1 1 1 அழைப்பீட்படுத்தி பேசலாம். அது மட்டுமல்ல பேஸ்புக் கூடாகவும் இணைந்து நீங்க சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறதாக அப்படி பேஸ்புக் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ரவி வந்து இருக்கிறாரு. வணக்கம் ரவி.
1: சாப்பிட்டீங்களா?
0: மற்றும்
1: வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்க பாஸ்மார் நண்பர்கள் எல்லாருக்காகவும், மற்றும் எனது வசந்தம் அபிமான சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாருக்காகவும், எனது பெஸ்ட் ஃப்ரெண்டான நவகம்புரையில இருக்கிறாங்க சித்ரா அவங்களுக்காகவும், எனக்கு ஒரு பாட்டு தரீங்களா?
0: என்ன பாட்டு சொல்லுங்க.
1: பாஸ்மார் படத்துல இருந்து உன் புன்னகை போகுமடி சில பூக்களும் பூக்குமடி அந்த பாடல்.
0: அந்த பாட்டு ஓகே, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, கட்டாயம் கிடைக்கும் அந்த பாட்டு. ஓகே நன்றி.

0: ஓகே, வசந்தத்தின் செவ்வாயகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம் கேட்டுக்கிறீங்க. நேரம் 1:38 ஆகிக் கொண்டிருக்கிறது. சுபரான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அழுப்பிற்படுத்துங்க பேசலாம். 0-1-2-7-5-0-1 அதே போல 0-1-2-5-1-1 கழிப்பிற்படுத்தலாம். பேஸ்புக் உடாகவும் இணைந்து சுபரான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு மாவனையில இருந்து அசீம் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் நசீம். அப்புறம் வாழ்க்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன சொல்லுது?
1: வாழ்க்கை எல்லாம் ஒரு மாதிரி போகுது அக்கா.
0: ஏ, என்ன ஒரு மாதிரி?
1: ஒரு மாதிரி இப்படியா போகுது?
0: சந்தோஷமா போகுது தானே?
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, ஓகே. தனியா இருக்கும் போது இந்த பாட்டு தான் நான் அதிகமா முணுமுணுப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன பாட்டு? இடைக்கால
1: பாட்டு. இடைக்கால பாடல் நான் வந்து ஆசையா கேக்குற பாடல் சேரன் பாண்டியன் படத்துல அந்த வா வா இந்த நிலவே வெண்ணிலவே அந்த பாடல தான் அதிகமா
0: கேட்பேன்.
1: ஆனா இந்த பாடல் பொருத்தமில்லைன்னு
0: நினைக்கிறேன்.
1: பட்டு பூவே பாடுன்ற பாடலுக்காக தான் கட்டாயமா.
0: அப்படியா? யாருக்காக?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் மக்கள் தான் கேட்கும் அனைவருக்காகவும் தாங்க அக்கா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: பவுனராகம் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 1:44.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட்
2: ஒன்று ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்
1: புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
9: மச்சி போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை நளினி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் எஃப்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் நாட்டின் அனைத்து சிறுவர் முன்பழிவுகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயமாகும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் முன்பள்ளி கல்விக்கான வேலை திட்டம் அமைச்சின் பாடப்பரப்பிற்கமைய எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவி வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்க வேண்டும் என ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் யோஹான் வெர்ஃபுல் தெரிவித்துள்ளார். ஈரானிய பிரதிநிதி ஒருவருடனான சந்திப்பின் போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியமானது என்பதை தான் வலுவாக அறிவுறுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த வாரம் ஈரான் மீதான போர் விவகாரத்தில் ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளால் ஜெர்மனியிலிருந்து சுமார் 5000 ராணுவ வீரர்களை அடுத்த 6 மாதங்கள் முதல் 1 வருடத்திற்குள் திரும்பப் பெறுவதாகவும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. இந்த சூழலில் கருத்து தெரிவித்துள்ள ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்க படைகள் திரும்பப் பெறப்பட்டாலும் ஐரோப்பாவில் நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு திறனில் எந்தவித குறைபாடுகளும் ஏற்படாதென உறுதியளித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அதுதான் சூப்பரான பாடல். தளபதி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டு இருப்பது வசந்தத்தின் செவ்வாயிராகங்கள். கொண்டு வரும் அதே நேர குது கலத்தோடு நான் ஜி ஆர். 3 மணி வரைக்கும் உங்களோட நினைந்திருப்பேன். சோ கால் பண்ணுங்க பிளீஸ். எல்லாம் சூப்பரான பாடல்களை மீண்டும் நாள் முழுக்க எக்கச்சக்கமாக உங்களோடு வர காத்துட்டு இருக்கிறது. சோ நீங்க டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம் உங்க வசந்தத்தோடு. அதே மட்டும் இல்ல www.vasanthfm.il கிட்டக்கடி தளத்தோடு இணைந்திருக்கலாம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு தெஹ்வாலில இருந்து ராஜேந்திர். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே. ஒரு மாசமா ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை. இப்பதான் கிடைச்சிட்டு இருந்தா அவ்வளவு சந்தோஷமா பேச வந்தாரு. ஆனா அழைப்புல இருக்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. சரி ஓகே.
1: வணக்கம்.
0: எங்க போனீங்க
1: சொல்லுங்க.
0: ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஒரு மாசமா ட்ரை பண்ணிருக்கீங்க இல்லையா?
1: என்ன
0: பாட்டு இடைக்கால பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: எனக்கு அம்மா பாட்டு தருவீங்களா?
0: அம்மா பாட்டா?
1: ஆமா.
0: சரி ஓகே. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஒரு மாசமா கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கணும். அவ்வளவு சந்தோஷத்தோட பேசிட்டு போயிருக்காரு. சோ நீங்களும் கால் பண்ணலாம் தொடர்ச்சியாக. உங்க வசந்தத்தின் நீங்க கேட்டிருக்கிறது மதிய நேர குதுகலம்.

0: மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறார்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுர்கிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.
4: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
5: என்னம்மா கண்ணு

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா, சூப்பரான ஒரு பாடல் மிஸ்டர் பரத் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வர மதிய நேர குது கலத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க பாலக்? நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். 3 மணிக்கு தான் சாப்பிடும். சரி, நாங்க சாப்பிடறதுல ஒரு நியாயம் இருக்கு, நீங்க ஏன் 3 மணிக்கு சாப்பிடணும்? இடையில பசிச்சா அந்த நொறுக்கு தீன்கள் அந்த தீன்கள் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? எடுத்த உடனே வெயிட்டா சாப்பிடற அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க
1: என்ன?
0: அது தானே, இடையில சின்ன பசி எதுக்கு என்ன? ஆரோக்கியமான வாழ்க்கை தான்.
1: வீட்டுல சசிகுமார் குடும்பத்தார், மகள் உதயகலா, பேத்தி பேரன், மாபோல வத்தல சந்திரமோகன், சந்திரகலா பேரன் அந்த பேத்தி, மனைவி ராசம்மா, மகள் சசிகலா, மற்றும் மகள் ஜெயகலா, பேத்தி பேரன் பேத்தி.
0: எல்லாருக்காகவும்,
1: உங்களுக்காகவும், வசந்தி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் நல்ல பாட்டு
0: போடுங்க.
1: நன்றி
0: நன்றி. இதே போல பேஸ்புக் கூட ஏராளமான சொந்த பந்தங்கள் இணைந்திருக்காங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான மதி வணக்கம் சொல்லி கந்தலா ஜெய்சர் இணைந்திருக்கிறாரு. அதே போல வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் அன்பான மதி வணக்கம் சொல்லி இருக்கிறாரு. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னை முழைத்து இனிமையான பாடல் தாருங்கன்னு சொல்லிட்டு 96 சுதன் வந்திருக்கிறார். அதே போல பெரிய நீலாவணிலிருந்து கிருஷ்ணா அன்பான வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாரு. இந்து கலை அரசும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போன்று மதிய நேர வணக்கம் மாரியம்பதி இதய ரத்தினம் மதிய நேர குதுகல நிகழ்ச்சியோடு நானும் நாங்களும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். எங்களின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்க. ரத்னபுரியிலிருந்து யோகா யோகராஜ், மனைவி கீதா, மகன் சஜின், மகன் புவனா எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதே போல கரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய வணக்கம், பாடல் அருமை வாழ்த்துக்கள் எனது குடும்பத்தினருக்கும். மற்றும் சத்தமாக வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் வட்டவளை சிவா ஹோட்டல்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாக எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கட்டாயம் உங்க எல்லாருக்காகவும் பாடல் வரும். கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் ஜிஆர் பாடலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷகீலா சந்திரசேகரம் செங்கலடையிலிருந்து மதிய நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்தடுத்தும் சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். தொடர்ந்து மிளந்திருந்த வசந்தத்தின் மதிய நேர குதுகலம்.

0: 12:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்களை அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டவன்.
3: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
4: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
5: சம்பவம் பண்றவனுக்கு எப்படிப்பட்டிருப்ப அதுல ரெக்கார்டு வைக்கிற.

0: நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
2: மச்சு போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போங்கடா போய் வேலையில்.

0: படிக்காதவன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பாலியின் உடையவர்கள் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். ஓகே, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குது கலத்தோடு. சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கிறது. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும், பேசணும், உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கறதையும் சொல்லலாம். ஓகே, என்னென்ன பாடல் பிடிச்சிருக்குங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம். பேஸ்புக் கூட மணிந்து கொள்ளுங்க. இப்போ எங்க கூட பேசுறதுக்கு மாத்தலையில இருந்து
1: நல்லா
0: இருக்கு. எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் நல்லா வேலை பண்ணுங்க, அது மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? அதுதானே எல்லாத்தையும் விட சாப்பிடுறது முக்கியம். என்ன அப்பதான் சரி சொல்லுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் பேரும் சொல்லுங்க. அடுத்து என்ன பாட்டு?
2: அக்கா எங்கட வைஃப் புனிதா, மகள் திசாந்தன், மகள் யுகாசினி, யுகேந்திரன் மற்றும் இந்த காமன் வேலை அவ்வளவு பேரு வசந்தம் கேட்கிற அவ்வளவு பேரு நல்ல பாட்டு வந்தாங்க.
0: ஓகே, நல்ல பாட்டு வரும். நன்றி.
2: நன்றி அக்கா.

0: பழைய பாடல் அது ராஜா தி ராஜா திரைப்படத்துக்காக தொடர்ந்து முடிந்திருக்கலாம். செவ்வாய் ராகங்களோடு நேரம் இப்பொழுது 2:45.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை நளினி.
3: மல்லி செண்டு மல்லி

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: நேயர்களின் தெருவில்

ஓகே, சூப்பரான ஒரு பாடல் ஒலித்து வைத்தது. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு உங்களுடன் இணைந்திருப்பாங்க ருஃபினா அண்ட் அஸ்வின். இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். ஸ்டே டியூன் மக்களே.

நன்றி ஜிஆர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து புஸ்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோட ரொம்பவே அட்டகாசமாக இணைந்திருக்கலாம். மாலை 5 மணி வரை நேர்வு போது மாலை 3 மணி.

0: அடுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்லப்போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: நாவலப்பட்டி கெட்டப்புள்ளா பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த 13 மாணவர்கள் நாவலப்பட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 7 முதல் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இவ்வாறு காயமடைந்துள்ளனர். அத்துடன் வேனின் சாரதியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
4: நெதர்லாந்து நாட்டின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாம் பொது இடங்களில் இறைச்சி மற்றும் படிம எரிபொருள் தொடர்பான விளம்பரங்களை தடை செய்த உலகின் முதல் தலைநகரம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. கடந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த தடை நகரின் முக்கிய பகுதிகளில் இறைச்சி சார்ந்த உணவுகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வாகனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்கள் எஸ்யூவி ரக வாகனங்கள் குறைந்த கட்டண விமான பயணங்கள் மற்றும் சோசு கப்பல் பயண விளம்பரங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இனி பேருந்து நிறுத்தங்கள் மெட்ரோ நிலையங்கள் மற்றும் விளம்பர பலகைகளில் இந்த தயாரிப்புகளுக்கு பதிலாக அருங்காட்சியகங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் குறித்த விளம்பரங்களை நடைபெறும். இந்த நடவடிக்கை மக்களிடையே ஆரோக்கியமான மற்றும் சூழல் நட்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மனிதரச் செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

0: நேர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவானலி முஸ்தம் எஃப்எம் நேர் இப்போது மாலை 3:10 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம்புதி நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரா நாங்களும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் புஸ்தத்தில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அட்டகாசமாக இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து என்னோட வந்து ஆஹா ஓ அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வளமை போலவே அதே உற்சாகத்தோடையும் ஆனந்தத்தோடையும் புன்னகையோடும் வளம் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் யாரு நம்ம அஸ்வின். அஸ்வின் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ருபீனா. நேயர் சொந்தங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். அப்படியே 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட போட்டு தாக்கப்புறம் ருபீனா
0: சொல்லுங்க,
1: உங்களை யாரு போட்டு தாக்குனது? கொஞ்சம் சேடா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இன்னைக்கு கொஞ்சம் அப்படித்தான்.
1: அப்படித்தானு? யாராவது போட்டு தாக்கிட்டாங்களா?
0: அப்படித்தான், நம்மளே அறியாம அப்படி நடந்துச்சு.
1: நம்மளே அறியாம யாரோ போட்டு தாக்கிட்டாங்க போல. சரி, அப்ப இன்னைக்கு 5 மணி வரைக்கும் நிறைய போட்டு தாக்கு நிகழ்ச்சிகள், அப்படியே செய்திகள், நிறைய செய்திகள், குட்டி ஸ்டோரி, அது மட்டும் இல்லாம விளையாட்டு செய்தி ஸ்பெஷலா வந்திருக்கு.
0: அதுவும் வந்து அஸ்வின் நாள் முழுவதும் கண்டிப்பா சொல்லணும், எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் நாங்க சொல்ல வேண்டியது கட்டாயம், இடைக்கால பாடல்கள் இன்றைய நாள் முழுவதும்
1: செவ்வாய் ராகங்களோட அப்படி இனிமையான பாடல்கள். 5 மணி வரைக்கும் இல்ல, 5 மணி தாண்டி உங்களுக்கு செவ்வாய் ராகங்கள் தான் இருக்கு. நாங்க 5 மணி வரைக்கும் உங்களோட இருப்போம்.
0: சரி, வளமை போலவே எங்களுடைய போட்டு தாக்க நிகழ்ச்சியில இன்றைய தினமும் வந்து இனிமையான இடைக்கால பாடல்கள், அதாவது எங்களை சொந்தங்கள் வந்து இப்ப எந்த பாடல் கேட்டா அடுத்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த பாடல் வரும்.
1: அந்த பாடல் வரும். நீங்க எந்த பாடல் அடுத்ததா வரும் இல்லன்னு சொன்னா வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா ஊனல் பக்கமா வந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கான அந்த போட்டு தாக்கு நிகழ்ச்சிக்கான பதிவு ஒன்று இருக்கிறது. அந்த பதிவுக்குள்ளாக உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் பதிவிடலாம்.
0: கண்டிப்பா. எனவே சந்தோஷமாக இணைந்திருப்போம் புஸ்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: சரி, வசனத்தின் போட்டு தாக்கடி நிகழ்ச்சியோடு ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். இது நம்ம பூமி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல். சரி, நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான விடயம், ஒரு விழிப்புணர்வு விடயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, பொத்துவில் லாகுகளை பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அஸ்வின், மின்னல் தாக்கியதுல ஒருவர் வந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கு. உயிரிழந்தவர் வந்து லாகுகளை பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கிறாரு. முதற்கட்ட விசாரணைகளின் படி வந்து சம்பவம் இடம்பெற்ற நேரத்துல வந்து அவர் வயல்ல வந்து இருக்கிற ஒரு மரம் ஒன்றின் மீது அமைக்கப்பட்டிருந்த ஒரு வாடியில் வந்து இருந்த போது இந்த மின்னல் வந்து இவரை தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே வந்து இந்த இடி மின்னல் வேளைகளில், மழை வேளைகளில் சொன்னா, இந்த மழைக்காலங்களில் மின்னல் தாக்கம் வந்து அதிகரிக்கும் நிலையில திறந்த வழிகளில் தங்குவதையும் அதே நேரத்தில் மரங்களின் கீழ் இருப்பதையும் வந்து முற்று முழுதுமாக தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.
1: சரி, இந்த விஷயத்தை நாங்க நேற்று கூட சொல்லியிருந்தோம். நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்த அந்த அந்த விளையத்தை மையப்படுத்தி நாங்கள் சொல்லியிருந்தோம், அவதானமாக இருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மழை காலங்களில் ரொம்ப ரொம்ப அவதானமா இருங்க. அதே நேரம் வெயில் காலங்களையும் வந்து அனாவசியமாக வந்து வெளியில் உலாவுவதை கொஞ்சம் தவிர்த்துக் கொண்டால்.
1: சரி, இன்றைக்குமே வந்து மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சபகமுக கிழக்கு ஓவா வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டல வெயில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இன்றைய தினம் 5ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு மேல், 1 மணி கடந்து அப்படிங்கால 3 மணி வரைக்கும் வந்துட்டோம். இனிமேல் பெய்யக்கூடிய சாத்தியம்
0: ஒரு சில இடங்களில்
1: பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. இனிமேலும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாங்கள் குறிப்பிட்டிருந்த அந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடிய அபாயம் இருக்கிறது. மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறது.
0: சரி, முக்கியமான விடயங்களை ஆரம்பத்திலேயே நாங்க விழிப்புணர்வு விடயங்களை தந்திருக்கிறோம். கண்டிப்பா வந்து பொதுமக்கள் எல்லோரும், நாங்களும் கூட இந்த விடயங்களை வந்து பின்பற்ற வேண்டும்.
1: நாங்களுமே பின்பற்ற
0: எல்லோரும்

அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: விஷயம் என்னடி
1: அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
0: உங்களை கேக்கல ரஃபீனா, நீங்க முறைக்கிறது வந்து எனக்கு தெரியுது, என்னத்துக்காக முறாய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்கல. பாட்டு தான் அப்படியே திரும்பி படிக்க ஆரம்பிச்சேன், நீங்க முறாய்ச்சது நீ பாடி
1: உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சை கால அட்டவணை வந்து 2020 ஆண்டிற்கு முந்தைய நிலைக்கு வந்து அடுத்த ஆண்டு, அதாவது 2027 முதல் முழுமையாக கொண்டு வருவதற்கு வந்து கல்வி அமைச்சு வந்து தீர்மானம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கு. இது தொடர்பான கல்வி அமைச்சின் செயலாளர் நலகே கலுவேவா முக்கிய தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கடந்த 2020 முதல் பாத்தீங்கன்னு சொன்னா 2020 முதல் இலங்கையின் கல்வி முறைமை தொடர்ச்சியாக வந்து தடைகளை வந்து எதிர்கொண்டிருந்துச்சு. COVID-19 பெருந்தொற்று, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் சீரற்ற வானிலை போன்ற காரணங்களால வந்து இந்த பாடசாலை நாட்காட்டி பாரியளவில் வந்து மாற்றம் அடைந்த விஷயம் வந்து எல்லோருக்குமே தெரியும். இந்த சீர்குலைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில வந்து 2027 ஆண்டு முதல், அதாவது வந்து அடுத்த வருடம் முதல், பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சைகள் அனைத்தும் அவற்றின் வழக்கமான கால அட்டவணையின்படி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி செயலாளர் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். பழைய அட்டவணை இருக்கிறே, அந்த பழைய அட்டவணைக்கு மாறுவதற்கான ஒரு நிலைமாற்ற காலமாக வந்து நடப்பு, அதாவது வந்து 2026 ஆண்டுல வந்து சில மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. சரி, 2027 ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் ஜனவரியில வந்து புதிய கல்வியாண்டை தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு வந்து எஞ்சியிருக்கிற 2 பாடசாலை விடுமுறை காலங்களும் வழக்கத்தை விட நீண்ட நாட்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: சரி, இப்ப பாடசாலை போகக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா?
1: கண்டிப்பா. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் வந்து எவ்வித மாற்றமும் இன்றி திட்டமிட்டபடி வந்து டிசம்பர் மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கூட திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: சரி, அப்படியே இந்தியா பக்கம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு
1: சொன்னாலே
0: சரி, அப்படியே சந்தோஷமா நாம எல்லாம் நேற்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படியே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அது நீங்க ஒரு தீவிர விஜய் ரசிகரா வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு
1: உண்மையாவே நான் வந்து விஜய் ரசிகை தான்,
0: விஜய் ரசிகர் தான், எல்லாருக்கும் தெரியும்,
1: எல்லாருக்குமே தெரியும்.
0: சரி, அந்த மாதிரி எதிர்பார்த்திருந்த மாதிரியே ஒரு அழகான சிறப்பான சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மாநில அரசியலில் பெரிய பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இருப்பினும் கூட ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை பலத்தை அடைய இன்னும் 10 இடங்கள் குறைவாக இருக்கிறது. தமிழகத்தில் இப்போது தொங்கு சட்டப்பேரவை சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அந்த 10 இடங்களை பெற்று ஆட்சியை தக்க வைக்க மற்ற கட்சிகளுடைய ஆதரவை கோருவது குறித்து தனது கட்சி நிர்வாகிகளோடு விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக 53 இடங்களிலும் வென்றிருக்கிறது. கடந்த 2024 ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் 2 ஆண்டுகளில் தன்னுடைய முதல் சட்டசபை தேர்தலிலேயே 233 தொகுதிகளில் தனித்து களம் கண்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவைக்கு 34.92% வீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. பெரும்பான்மையை தவறவிட்ட போதும் பிற கட்சிகளினுடைய ஆதரவுடன் அவர் ஆட்சி அமைக்க இருக்கிறார். அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால் தமிழகத்திலே முதல் முறையாக மலரக்கூடிய கூட்டணி ஆட்சி இதுவாகத்தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதனிடையே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி தமிழக கவர்னருக்கு தாவைக தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என அவர் குறிப்பிட்டிருக்கிறதாகவும்
1: சொல்லப்படுகிறார்.
0: நாங்களும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
1: கண்டிப்பா.

சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இன்றைய நாள் முழுவதும்

0: காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணி வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர
1: அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: வசந்தத்தினின்றி ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை
4: நடிகை நளினி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வஸ்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நாங்களும் போட்டு தாக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமான பல விடயங்களை சரி இந்த நேரத்துல வந்து சொல்லுங்க அஸ்வின்.
3: என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நேற்று தினம் சொன்ன மாதிரி உங்க காட்டுல எப்பவுமே மழை தான்,
2: தங்கம்
3: தங்கம் வெள்ளி எல்லாமே.
2: சொல்லுங்க சொல்லுங்க, எதிர்பார்ப்போட நானும் காத்திருக்கிறேன். நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க,
3: நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. தினமும் தங்கத்தின் விலை குறையுதா கூடுதா, வாங்கலாமா இல்லையா,
2: வாங்கலாமா இல்லையா நீங்க சொல்ற முடிவை வச்சுதான்
3: அப்படிதான் தீர்மானம். சரி, நீங்க நேத்து வாங்கினாக்க என்ன மாதிரி எப்படியான விலைகள் எல்லாம் வாங்கினீங்க? சரி, அப்படியான
2: வாங்கல
3: இனிமே தான். இப்படியே பாத்துட்டு இருக்கும் போது குறையுது குறையுதுன்னு பாத்துட்டு திடீர்னு ஏத்தி விட்டான்னு வைங்க. நம்ம சரி,
2: ஆமா,
3: இலங்கையில வந்து தங்கத்தினுடைய விலை நேற்றோடு ஒப்பிடுகையில் மேலும் மேலும் குறைவடைந்திருக்கிறது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தான் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் 24 கரட் தங்க பவுன் ஒன்று 392,000 ரூபாயாக விற்பனையாக இருந்த போதிலும் இன்றைய தினம் 4,000 ரூபாயால் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்று 388,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்க பவுன் ஒன்று 357,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமினுடைய விலை 48,500 ஆக இருக்கிறது. 22 கரட் தங்கத்தின் 1 கிராமினுடைய விலை 44,625 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக சர்வதேச சந்தை மற்றும் உள்நாட்டு வர்த்தக நிலவரத்துக்கு ஏற்ப தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது.
2: சரி, ஓகே, ஒரு முக்கியமான விடயம் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அஸ்வின், என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டுல மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் இந்த நடவடிக்கை வந்து கட்டாயம் முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த முன்பள்ளி கல்விக்கான வேலை திட்டம் அமைச்சின் பாடப்பரப்பிற்கு அமைவுக்கு எவ்வாறு வந்து செயற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் வந்து மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் அமைச்சர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் வந்து ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது.
3: சரி, உங்களுக்கும் முன்பள்ளி கால நினைவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா இருக்காம இருக்குமா?
3: சரி, அப்படியே உங்களுக்கும் வந்து முன்பள்ளி நினைவுகள் ஏதாவது சுவாரஸ்யம் இருந்து அப்படின்னு சொன்னா எங்களுடைய முகநூல் பக்கத்துல வந்து அந்த நினைவுகளை பதிவிடுங்க. உங்களோட நினைவுகளையும் நாங்க தாரதுக்கு தயாராக
2: இருக்கோம். ஆர்வமா இருக்கீங்களா தெரிஞ்சதுக்காக?
3: ரஃபீன், உங்க கூட சேர்ந்துட்டேன் இல்லையா?
2: இனி அப்படிதான்,
3: இனிமே அப்படிதான்.
2: சரி, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல், ஈரமான ரோஜாவை திருப்பத்துக்காக பெற்ற பாடல், பாடலை பாடியிருக்கின்றார் பாடகர் மனோ.

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களே லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதார்கமவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபர்கள் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் நீதவான் தடை விதித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேர்தலில் தவேக கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் ஆளும் திமுக கட்சியினர் 73 இடங்களை தன்வசப்படுத்தியது. முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் தோல்வியடைந்த நிலையில் மு க ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் மாளிகைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மனத்தியாள செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: புது கவிதை படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான அருமையான பாடல் தீர்த்தக்கரையிலே திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் அஸ்வின். அது
1: நீங்க அப்படி கதை படிச்சிருக்கீங்களா வழிகள்ல?
0: ஆமா
1: படிச்சிருக்கீங்க.
0: ஆமா சரி, ரொம்ப உற்சாகமா நாங்களும் இன்றைய தினம் செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் அஸ்வின் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து ரொம்ப ரொம்ப சத்தமா சந்தோஷமா வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. நைனா தீவுல இருந்து மிதுன், நேச்சுரல்ஸ்ல இருந்து எங்களோட வந்து கணேசன், தபேசன், யசோதா, முருகானந்தன், சாஞ்சு, எம் குமரன் எல்லோருமே வந்து நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கிறாங்களா. நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க.
1: தொடர்ந்து கேளுங்க, நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில சுவாரஸ்யமா வர
0: காத்திருக்கு.
1: நானுமே ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முகநூல் பக்கத்துல வந்து அப்படி அழகா பதிவிடுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து பஸ்தத்தோட இணைந்திருங்க அன்பு சொந்தங்களே. சரி, இந்த நேரத்துல ஒரு குட்டி ஸ்டோரி நாங்க கேட்டு வரலாமா?
1: நிச்சயமா.
0: ஓகே,
2: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: சரி, இன்னைக்கு என்ன ஸ்டோரியோட நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. சொல்லிடலாம்.
1: நிச்சயமா சொல்லிடலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு இளைஞன், என்ன மாதிரி ஒரு இளைஞன் போல, அவருக்கு வந்து அடிக்கடி கோபம் வருதான். கோபம் பிரதம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கோபத்துல கோபம் பாறது தப்பு இல்ல, ஆனா அந்த கோபத்துல எனக்கு அப்படி கோபம் வருதா இல்ல? இப்ப பாத்தீங்க எனக்கு கோபம் வந்து தம்பி, உனக்கு கோபம் வர்ற டைம்ல வந்து நீ போயிட்டு இந்த சுத்தியலையும் கொஞ்சம் ஆணிகளையும் கொடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு இப்பெல்லாம் கோபம் வருதோ, யாரையாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, நீ பின்னால வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த மரத்துல போயிட்டு ஒவ்வொரு ஆணியா அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப இவரும் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, மத்தவங்களை பேசுறதை விட்டுட்டு டெய்லி போயிட்டு ஒவ்வொரு ஆணியா அடிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள்ல வந்து முதல் நாள்லயே 10 ஆணி அடிச்சிட்டார். அவ்வளவு தூரம் கோபம் வந்திருக்கு உங்களை மாதிரி. அந்த மாதிரி அவர் வந்து ஆணி அடிச்சிட்டு வரும்போது, அப்ப ஒரு நாள் வந்து அப்பா கேக்குறார், உன்னோட கோபம் வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பா, நான் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், இப்பெல்லாம் வந்து நான் ஆணி அடிக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு, ஒரு நாளைக்கு 2 ஆணி அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரியா,

சரி, அந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கேன் தெரியல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சொல்றாரு இப்ப எவ்வளவு நாளும் நீ அடிச்சிருக்க தானே ஆணி, அதையெல்லாம் வந்து புடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா, அவர் வந்து அந்த ஆணிகளை எல்லாம் புடுங்கிட்டுப்பார். அந்த புடுங்கினதுக்கு பிறகும் அந்த ஆணி அடிச்ச இடத்துல அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம். அப்ப அவருடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அந்த ஆணிகளை உனக்கு கோவம்புற டைம்ல அடிச்சிட்ட, ஆனா நீ புடுங்கிட்ட இப்ப, ஆனா அதுக்கு பிறகுமே வந்து அந்த அடையாளங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கு, அதே மாதிரிதான் நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அறிவுரை சொன்னாராம். நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மே கோவம்பார நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உடனே நீங்க பேசிடுவீங்க உங்களுக்கு வார கோபத்துல, ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து எப்பவுமே அந்த மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணிகள் போல எப்பவுமே இருக்கக்கூடியது, அழியாமல் அப்படின்றதுதான் இன்றைய நாளுக்குரிய குட்டி ஸ்டோரியும் சிந்தனையும்.

0: கலேடிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இன்றைய நாளும் ஏராளமான செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிதியமைச்சனுடைய உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் மரணம் மற்றும் அது தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை என்பன பாரிய சந்தேகங்களை தோற்றுவித்திருக்கின்றன. இந்த விடயத்தினை பிவித்ரு ஹெல்ல உரிமை கட்சியின் தலைவர் சடத்திரனி உதயகமன்பில தெரிவித்திருக்கிறார். எதிர்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். ரங்க நிசாந்தவின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என மருத்துவக்குழு முடிவெடுத்திருக்கின்ற போதிலும் அது ஒரு முழுமையான பரிசோதனை அல்ல என்றும் கமன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் மேலும் பல விடயங்களை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் திசுகையில் மற்றும் நச்சியல் பரிசோதனைகள் முடிவுகள் வருவதற்கு முன்னரே தவறான முடிவெடுத்து மரணம் என முடிவெடுத்தது ஏன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கத்தியில் இருந்த கைரைகள் மற்றும் ஆடைகளில் இருந்த ரத்தக்கரைகள் ரங்க நிசாந்தவுக்கு உரியவை தானா என்று உறுதிப்படுத்தப்பட்டதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அத்தோடு சம்பவம் நடந்த ஆரம்பத்திலேயே இது தவறான முடிவெடுத்து மரணம் என போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அறிவித்த நிலையில் மருத்துவக் குழுவினர் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாகினார்களா, மருத்துவக் குழுவின் அரசின் ஆதரவாளர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறையாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் மூவரடங்கிய புதிய சுயாதீன குழு ஒன்றினூடாக மீளவும் பரிசோதனை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அத்தோடு இலங்கையில் அண்மைக்காலமாக வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்றமை அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இதன்போது அவர் கவலை வெளியிட்டிருந்தார். கடந்த 4 மாதங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2024 7210 ஆக இருந்த கணனி குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் 2025 12650 ஆக பாரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. இலங்கை இவ்வாறான சர்வதேச குற்றவாளிகளின் புகலிடமாக மாறி வருவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் போட்டதாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்திருப்பதாக அமீரகத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. 3 இந்தியர்கள் காயமடைந்த இந்த விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புஜைரா எனும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரிய எரிபொருள் சேமிப்பகத்தில் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியதில் சேமிப்பகத்திலே தீப்பற்றியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இந்தியர்கள் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறது. அவர்களுக்குரிய மருத்துவ சிகிச்சை மற்றும் உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக உள்ளூர் அதிகாரிகளோடு தொடர்பில் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்பெயினிலே நடந்த மெட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரிலே இத்தாலியின் ஜோனிக் சின்னர் சம்பியன் பட்டம் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். சின்னர் வில்லும் முதல் மெட்ரிட் ஓபன் பட்டம் இதுவாக இருக்கிறது. கடந்த ஆண்டு பாரிஸ் மாஸ்டர்ஸ், இந்தியன் வெல்ஸ், மியாமி ஓபன், மோண்டே கார்லோ மற்றும் தற்போது மெட்ரிட் ஓபன் வென்றிருக்கிறார். இந்நிலையில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட டென்னிஸ் தரவரிசையில் முதலிடத்தில் நீடித்து வருகிறார். ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்காரஸ் 2 இடத்திலே இருக்கிறார். ஐபிஎல் 2026 T20 கிரிக்கெட் தொடரிலே நேற்றிரவு நடந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதியிருந்தன. இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதன்படி பெட்டிங் செய்த லக்னோ அணிக்கு மிச்சல் மாஸ் அதிரடி தொடக்கம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இவர் 25 பந்துகளில் 44 ரன்களை குவிக்க நிக்கோலஸ் பூரன் 21 பந்துகளுக்கு 63 ரன்களும், எய்டன் மார்க்ரம் 31 மற்றும் ஹிமந்த் சிங் 40 ரன்களை குவித்திருந்தார். இதன் காரணமாக லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன்களை குவித்திருந்தது. 229 ரன்களை துரத்திய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரியான் ரிகிடன் மற்றும் ரோஹித் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த ஜோடி முறையே 83 மற்றும் 84 ரன்களை குவித்திருந்தது. அடுத்து வந்தவர்களில் நமந்திர் 23 ரன்களை விளாசம். மும்பை இந்தியன்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன்களை குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தது. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றது மும்பை அணி ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கும்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8.
2: சரி, அப்படி வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு ஏராளமான செய்திகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முகநூல் பக்கமாக வந்திருக்கிறார்கள் அக்கறை பெற்று போப் டெய்லர் நிசார் அன்பான் இனிய மதிய நேர இல்ல மாலை நேர வணக்கத்தோடு வந்திருக்கிறார். பவன் வந்திருக்கிறார். ஹாய் காய் ருபீனா அஸ்வின், இதமான இனிய மாலை வணக்கம். ஜொலி ஜொலிக்கும் தரமான போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செலுத்துறை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், துசியந்தினி லிதுரன் அனைவரும் இணைந்துள்ளோம். பட்டக்கூட விமலேந்திரன் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கிறார். இனிய பொன்மாலை வணக்கத்தோடு சிவராஜ் நாகராஜன் வந்திருக்கிறார். இருவருக்கும் இனிய மாலை நிறுவனத்தோடு போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். ஆரியம்பதி இதே ரத்னம் வந்திருக்கிறார். சகிலா வந்திருக்கிறார். இனிய மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு பிரசாந்த் வந்திருக்கிறார். இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். மீபிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லியிருக்க நிசா வந்திருக்கிறார் மாலை வணக்கத்தோடு. செல்வம் வந்திருக்கிறார். இனி வணக்கம் வசந்த மானொலி அன்பு அறிவிப்பாளர் இருவருக்கும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு. தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பெர்னாட்ஸா அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கிறார். ஜுனைத் வந்திருக்கிறார் ஹாய் அப்படி என்று சொல்லி. சுதன் வந்திருக்கிறார். அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான். நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள். என்னை முனைத்து இனிமையான பாடல் தாருங்கள் தொண்டைமானாறு செல்வ சன்னதி சுதன் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்க இனிமையான மாலை வணக்கம் ருபீன் ஆஸ்வின், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் பாடல்கள் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லியிருக்க தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கத்தோடு இணைந்திருக்க நிர்மலா தேவி வந்திருக்கிறார். ஹாய் ஹாய் இருவருக்கும் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவருக்கும் பாடல் தாருங்கள் நன்றி தலைப்பட்டிய நிர்மலா தேவி அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முகமது ரிம்சான் வந்திருக்கிறார் நிகழ்ச்சியில், நானும் இணைகிறேன் நிகழ்ச்சிக்கு. உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். பேருவலை தர்கானகர் ரிம்சான் ரிந்தாஸ் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்க இனிய மதிய வணக்கம் சபுமல் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அன்பான் இனிய மதிய வணக்கத்தோடு என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆனந்த் பார்த்தி வந்திருக்கிறார். வசீகரன் வந்திருக்கிறார். இருவருக்கும் இனிய அன்பான மாலை நேர வணக்கம். வலமை போல நானும் நிகழ்ச்சியோடு. வசந்த மிகம் சொந்தங்களுக்காக பாடல் தாருங்கள். நான் பரமானந்தன் வசீகரன் கிழவெட்டன் பிரிவு கட்டணிலிருந்து அப்படி என்று சொல்லியிருக்க அனு வந்திருக்கிறார். வணக்கம் கல்லாற்றிலிருந்து அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இங்கிரிய ரவி வந்திருக்கிறார். ரூபி சிஸ்டர் நிகழ்ச்சி வேறலைவல் பாடல் தெரிவுகள் அருமை அப்படி என்று சொல்லியிருந்திருக்கிறார். அருள்மொழி வந்திருக்கிறார். வணக்கம் இனிய மாலை நேர வணக்கம். உங்களுக்கு சொல்கிறேன் அஸ்வின் ருஃபீனா பாடல்கள் அருமையாக இருக்கிறது, நலமாக இருக்கிறீர்களா? நான் பரத்துறையிலிருந்து அருள்மொழி. என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். நேரம் சரியாக மாலை 4:48 ஆகிறது.
3: திரை உலகின் அனுசரணை
4: வழங்குவது
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
6: விழியிலே மணி விழியில் மௌனம் மொழி பேசும் அன்னம் உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும்.
2: வசந்ததின் இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை நளினி.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8 எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.
2: சரி, சந்தோஷமாக இதுவரை நேரமும் இணைந்திருந்தோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைய நாளிலும் சுவாரஸ்யமான பேசப்படக்கூடிய பேசப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய நாள் போட்டு தாக்கு நிகழ்ச்சியிலே நான் மற்றும் ருபியா இணைந்து உங்களுக்காக தந்திருந்தோம். இன்றைய நாளிலும் இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கவிருக்கிறார்கள் ஆர்ஜி சிவா மற்றும் ஆனந்தி.

0: பரிசுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மாகாண சபை தேர்தல்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 12 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்ற விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் இது தொடர்பான அறிவித்தல் இன்று பாராளுமன்றத்தில் விடுக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் சட்டங்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்ட கட்டமைப்புகளை ஆழமாக மீளாய்வு செய்தல், அது குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்ட கட்டமைப்பை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் அமைப்பதற்கு தேவையான முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தல் என்பன இந்த விசேட குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிரதான பொறுப்புகளாகும். இந்த குழுவின் தலைவராக பேராசிரியர் AHMH அபயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தாவேகா சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பனையூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. குறித்த கூட்டம் ஒரு மணித்தியாலம் வரை நீடித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த மணித்தியால செய்தியுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த

0: எத்தனை தரம் காப்பண்டல் மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு
1: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நிற வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகங்களோட உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். வணக்கம் சிவா.
0: வா உப்ப வணக்கமே சொல்றீங்க. ஓகே வணக்கம் ஆனந்தி. நேர்களுக்கு இனிமையான மாலை பொழுது வணக்கம். இன்றைய தினம் செவ்வாய் ராகங்கள் சூப்பராக வசந்தம் எக்ஸ்பிரஸ்ல வந்து கச்சிகமான எல்லாருக்கும் பிடித்த மனதுக்கு பிடித்த பாடல்களை வந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நல்லா
1: போகுது, நல்லா போகும்.
0: ஆமா ஆமா ஆமா, போனா சரி
1: சரி. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0800-75-00-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0
0: பண்ணுங்க, அதுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கமெண்ட் சொல்லி நிகழ்ச்சியோடு நினைச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான எயிட்டிஸ்ல வந்து பாடல்கள் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு தாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பவே கோலர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, பேசுவோம் பேசுவோம், போடுங்க போடுங்க பரவாயில்ல.
1: சரி, யார் நம்மளோட பேசுறதுக்கு வந்திருக்காங்கன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம்.
2: அன்பான மாலினியர் வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் சகுமார் கண்டு பெரியகுடியிலிருந்து வசந்தகுமார்.
1: எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
2: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். வழக்கமா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டயலாக் வச்சிருக்காங்க ஆனந்தி, சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்ல மறந்துட்டாங்க, வசந்தத்துக்கு வசந்தகுமார வரவேற்கிறோம் அப்படி இப்படி வானாக்கு வானா போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா,
2: மறந்துட்டாங்க
0: மறந்துட்டாங்க. நல்லம். சரி, அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
2: நிகழ்ச்சியோட
1: ராஜ்குமார்
0: நன்றி. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி கால் பண்ணி அப்படின்னு சொன்னா நீங்களும் பேச முடியும், படத்தாக இன்னொரு சூப்பரான பாடல் வருது கேளுங்க.

0: ஆல் டைம் ஃபேவரட் ஹிட்ஸ்ல இதுவும் ஒன்று. சாமுண்டி திரைப்படத்துல இருந்து வேற லெவலான ஒரு பாடல்,
1: இசையில் வேற லெவல் பாடல், கண்ணில பாள ஊத்த வந்து கண்ணம்மா.
0: அடடா சொல்லுமா
1: அப்படியா? சொல்ல நிறைய இருக்கு, நான் பிறகு சொல்றேன். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ, அடடா வந்தவங்க அப்படியே. சரி, அப்புறம் சொல்லுங்க, இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க,
0: பேசுங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா? அதுதானே விலங்கல்ல.
0: ஓ, சொல்லுங்க, நீங்க பேசுற கொஞ்சம் விட்டு விட்டு.
1: ஓ, விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது.
0: நல்ல இருக்கேன், சூப்பர். கொஞ்சம் கவரேஜ் இல்ல போல இருக்கு. எனக்கு விளங்குது நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்கன்னு, அப்செட் இல்ல.
1: என்னது?
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். சரி, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
0: சொன்னாரு. சரி, ஓகே, பரவாயில்ல.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. நேரம் இப்போது 5:34 நிமிடம் ஆகிறது.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது? நம்ப
1: இன்றைய நாள் முழுவதும்
4: இன்றைய நாள் முழுவதும்
1: இதமான இடைக்கால பாடல்களோடு

0: நல்ல நல்ல பாடல்கள். இந்த மாதிரியான அந்த இடைக்கால பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது ஒரு போதி ஆகுறது.
1: அப்படியா உங்களுக்கு ஆணுச்சு?
0: இல்ல உங்களை பாக்க அப்படிதான் இருக்கு. நேரம் பத்தினீங்களே பாடு.
1: எனக்கு பிடிச்ச பாடலா?
0: தெரியும் தெரியும் தெரியும்.
1: அப்புறம் சொல்லுங்க சிவா, இந்த இடைக்கால பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி?
0: எனக்கு சூப்பரா இருக்கு.
1: அப்படியா?
0: நான் இங்க இல்ல.
1: நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யார் இது?
2: நான் அகஸ்தனிலிருந்து ஐயாத்ரை சண்முகநாதன்.
1: சண்முகநாதன்?
2: ஓ அக்கா.
1: சண்முகநாதன் அண்ணா கூட பேச மாட்டீங்களா?
2: அண்ணா நீங்க தானே அக்கா என்னோட பேசுறீங்க? அண்ணா பேசலையே. இன்னும்
0: நீங்க அக்காக மட்டும் தானே வணக்கம் சொன்னீங்க?
2: நடுவுல
0: ஒரு கேப் விட்டாரு, அது எனக்கு
2: ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கு.
1: ஆயிரம் தாமரை முட்டுகளே. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
0: ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
0: அடிக்காதீங்க.
2: அண்ணா நல்லா கலைய கலைய பேசுறாரு, எனக்கு பேச வரது வார்த்தையே வருது.
1: ஐயோ, இவரோட இருந்து எனக்கே பேச வர
2: மாட்டேங்குது. நல்லா கலாய்க்கிறாரு, எந்த நேரம் இல்லையா?
0: அதுல எனக்கு ஒரு ஆனந்தம்.
1: அதுல ஒரு ஆனந்தம்.
2: அப்படித்தான் நிகழ்ச்சி நல்லா சந்தோஷமா நேர்களுக்கும் எங்களுக்கும் பிடிக்கும்
0: தானே. அக்கா இதுக்கு மேல பட்டி பண்ற பேச்சாளரா இருந்தாங்க. அக்கா வந்து அடிக்க கஞ்சிருக்க அடிக்க
2: அடிக்க வராங்க.
0: ஆமா, அந்த கிள்ளிதான்
1: இவர். அப்படி

0: கொஞ்சம் பொய் சொல்வாரு, அதெல்லாம் நம்பாதீங்க சரியா
1: சந்திரநாதன். இல்ல கார், ரெண்டு பேரும் நிகழ்ச்சி நல்லா நடத்தினீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் கேக்குறதுக்கு. அப்படித்தான் அக்கா, ஒரு நிகழ்ச்சின்னா ஒரு கலையா இருக்கணும் தானே நேயர்களுக்கும். மனைவி விமலா தேவி, மகன்மார்களான நிரோசன் புஷ்பவல்லி, தனுஷன் வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், புறக்கொலையில் இருக்கும் ராசம்மா செல்லையா குடும்பம், மற்றும் பாதுக்கு சின்ன தம்பி மாத்தலை ஆகா சுப்பையாகா, மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், சுதாகர் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், மற்றும் நாகஸ்தனையில் சத்தீஷ் ஜோஷி வசந்தேபம் சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கேன்னா அக்கா, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க.
2: சூப்பர், எல்லாருக்கும் பெரிய ஹாய்.
1: நாகஸ்தனையிலுக்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பெண்கள் கேட்கும் இந்த வசந்த கேட்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்
0: நன்றி.
2: போங்க போடுங்க.

0: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், திரை உலகின் நட்சத்திரம்
3: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகை நளினி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஐயோ, எங்க அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு.
3: யாரு?
2: உங்களைதான் சொன்னேன்.
3: என்னதுக்கு என்னதுக்கு எப்படி
2: இவ்வளவு நேரம் நீங்க பண்ணத பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு.
3: அதான் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க. என்னையே சும்மா அப்படி சொல்றீங்க?
2: உண்மையை மட்டும்தான் பேசுவேன்.
3: இத நான் நம்பணும். இது கொஞ்சம் ஓவரா தெரியல.
2: அப்படித்தான் என்ன செய்யுது.
3: சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட
2: இணைந்திருக்காங்க.
3: இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கை கரசி நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன் என்று சொல்லி அக்கரிப்பட்டில இருந்து அப்துல் காதர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஹட்டன்ல இருந்து கலைமதி நிகழ்ச்சியோட இணைந்து இருவருக்கும் வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான மாலை நேர வணக்கம் இருவருக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அமனாசி வையந்தி மலா பலா
2: அனைவரும் வாழ்த்துறதாக இந்த வாழ்த்தை அனுப்பிச்சிருக்காங்க. தர்ஷினி குணசேகரன், ஓகே, அவங்களுக்கு இனிமையான வாழ்த்துக்கள். அந்த ப்ரொஃபைல இருந்து அவர் கணவர் தான் அனுப்பியிருக்காரு போல இருக்கு. தெரிவித்துக் கொள்கின்றோம்.
3: அதே நேரம் பாத்தீங்கன்னா இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அட்டாளி சென்னையில் இருந்து முஃபீர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க.
2: முஃபீர், ஓகே, சூப்பர். இனிய மாலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். ஊர்படுவத்த தமிழ்நாடு தோட்டம் அங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக ஆறுமுகம் ரமேஷ் சொல்லியிருக்காரு.
3: சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது. சிங்கார வேளன் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல்
2: கேட்போம். வேணான்னு விட போறீங்க?

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராசங்கள்.

0: உங்களோட வாழ்க்கைய ஒரு பாடமா எடுத்து பிளேலிஸ்ட் போட்டு.
1: அப்படி எல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல், அடி வான்மதி.
0: இல்ல நீங்களும் இதுல இருந்து தேவதாசன் தேவதாசன் கத்திக்கிட்டு இருக்கீங்க.
1: இல்லையே, நீங்க தான் தேவதாசா மாறி என்னமோ பாடிட்டு இருந்த மாதிரி விளங்கினுச்சு எனக்கு.
0: என்ன சொன்னீங்க சொல்ல, சரி ஓகே. வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ராகங்கள் சும்மா வேற லெவலான பாடல் வந்துட்டே இருக்கு. சரி ஓகே,
1: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட. எனவே 9 மணி வரைக்கும் கால் பண்ண முடியும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 0012-7175 0012 அப்படி இல்லாடி 0012-7175 1111க்கு கால் பண்ணீங்கன்னா எங்களோட பேசலாம்.
1: இப்ப சிவா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம்.
0: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் அண்ணா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: என்ன
2: செஞ்சிட்டு
0: இருக்கீங்க?
1: என்ன
2: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர். சரி ஓகே,
2: அப்ப 8 மணி வரைக்கும் லீவு இருக்கா? ம், 9:30 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணா
0: அவ்வளவு. ஆ, அவ்வளவு பெரிய டீ டைம், பரவால.
2: இல்ல, அவங்க நைட் சாப்பாடு 8 மணிக்கு வரதால
0: தண்ணி சேரி. சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். போய் அடுத்து சூப்பரான ஒரு பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா?
2: சரி
0: ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றி.

0: இளையராணி என்ன கதை?
1: அது காதல் மகாராணி.
0: அப்படியே
1: காதல் பரிசு திரைப்படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல்.
0: எஸ் எஸ், நான் என்ன அந்த அதை விட்டு வெளியில வரையில
1: என்னது
0: ரக்க மட்டும் அதை சொல்லணும் போலயே இருக்கு.
1: வேணா என்ன சிவா, நீங்க எப்படி பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை.
0: நானும் சொல்றேன், இந்த மாதிரியான நினைப்புகளை விட்டுருங்க. சரியா? சரி, ஓகே.
1: நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. பேசுவோமா?
0: ஓ, வேணா விட பாப்பீங்க.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம், வணக்கம். கொஞ்சம் பேசுங்க.
1: என்ன செஞ்சிட்டு
2: இருக்கீங்க?
0: நன்றி.
1: சிவா கொஞ்சம்
0: அப்படின்னா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க.
1: அப்புறம் சொல்லுங்க ராஜேந்திரன். என்ன நீங்க சொல்றது?
0: படத்துல கண்ணை காட்டு,
2: கண்ணை காட்டு கொஞ்சம் படத்துல.
1: இன்னைக்கு வந்து செவ்வாய் ராகம், இன்னைக்கு வந்து இடைக்கால பாடல்கள் தான் ஒளிபரப்பாகும் வசந்த வானொலியில.
0: கண்ண காட்டலாம் என்ன, ஆனந்த கண் கொஞ்சம் அப்படி நல்ல கண்ணா இருக்கும். பரவாயில்ல, ஓகே.
1: சிவாடு கண் வந்து நல்ல கண், அதனால நாங்க பிறகு வந்து காட்டலாம்னு இருக்கோம். சரி, தொடர்ந்து வசந்தத்தோட இணைந்துருங்க. சரியா, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வசந்தம் மாநிலத்துல வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய் ராகம் அப்படின்னா இடைக்கால பாடல்கள் மட்டுமே இன்னைக்கு ஒளிபரப்பாகும்.
0: ஆஹா, இன்னொரு வரை விளக்கணப்பா.
1: அதனால இந்த கண்ணு காட்டு போதும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் நாளைக்கு வந்து நம்ம வானொலியில வந்து
0: ஒளிபரப்பும்.
1: எனவே நீங்களை தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0301-7500-1 0301-7500-1 711 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
0: அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: மீரா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மீரா பொய்யா.

0: சூப்பராக செவ்வாய் ரகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கீங்க.
1: நேரத்தை பார்க்கலாம், நேரம் மாலை 6:31.
2: காற்றலையில் முதல்வன்.

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இது மக்கள் சூடிய மகுடமே, மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்த ஒரு அருமையான பாடல், பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல்.
1: இன்னொரு கண்டுபிடிப்பு, சூப்பர். இந்த மாதிரி சூப்பரான பாடல்கள் உங்களுக்கு நாங்க தொடர்ந்து தந்துகொண்டே இருக்க போகின்றோம். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போறீங்க இன்றைய செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸில். ஓகே,
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது?
2: அப்புறம்
0: சொல்லுங்க ரவி, என்ன செய்றீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? வேலையா எப்படி?
2: சூப்பர்.
0: அப்புறம் சொல்லுங்க ரவி. ஹலோ,
1: ஹலோ,
2: சொல்லுங்க.
1: யாரெல்லாம் இருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு?
2: எல்லாரும் இருக்காங்க.
1: எல்லாரும் இருக்காங்க.
2: வேலை செய்யற இடத்துல நம்ம தான் நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கேன். ஓகே,
2: நம்மட வளமையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு
0: இருக்காங்க.
1: ஓஹோ, சரி, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் தரம் கேக்குறீங்களா?
2: எனக்கு ஒரு சாங் பாடல் தரலாமா?
0: என்ன பாடல்?
2: நிலாக்காயும் நேரம் சரணம்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, தர முயற்சி. சரியா? சரி, அடுத்த பாடல்.

0: புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-0012. இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். திரை உலகின் நட்சத்திர அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை நளினி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்பு.

0: நேரம் இரவு 7 மணி.
1: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: செய்திகளுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மத்திய வங்கி சம்பவம் குறித்து முறையான விசாரணை முன்னெடுப்பு அமைச்சர் அனில் ஜெயந்த் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. இரு தீவு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் ஆழம் குறித்து மாலைதீவு ஜனாதிபதி அனுரவுக்கு பாராட்டு. 2027 ஆண்டுக்கான கல்வி மறுசீரமைப்புக்கு தயார் என பிரதமர் தெரிவிப்பு. தேர்தல் சட்டங்களை மதிப்பீடு செய்வதற்காக பாராளுமன்ற விசேட செயற்குழு. எதிர்வரும் 7 திகதி நாட்டுக்கு வருகை தரவுள்ள வியட்நாம் ஜனாதிபதி. நிதியமைச்சின் செயலாளர் இரட்டை குடியுரிமை பெற்றவர் அல்ல என அமைச்சர் நலிந்த திட்டவட்டம். சிறு கட்சிகளை இணைத்து முதலமைச்சர் அரியணைக்கு செல்லும் விஜய்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: திரைசரியின் மன்னிக்கவும், இது வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். திரைசிறையின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறு தரப்பினரின் கைகளுக்கு சென்றமை தொடர்பில் FTI மற்றும் ஆஸ்திரேலியா பெடரல் போலீசாரின் ஒத்துழைப்புடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டதோடு அதன் தகவல்கள் மற்றும் பி அறிக்கை நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் ஏப்ரல் மாதம் இறுதி வாரத்தில் ஒன்று கூடாமையினால் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் அது தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுத்துச் செல்லப்படும். அதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிக்கையிடப்படுவதோடு உள்ளகக் குழுவினால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதனூடாக தெரியவந்துள்ள விடயங்களின் அடிப்படையில் 4 அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் எந்த வகையிலும் கருத்து வெளியிடுவது தவிர்க்கப்படவில்லை. இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவுக்கு 2026 ஜனவரி 9 திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே அது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பிரதியிடப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் நிறுவனமான கடன் வழங்கிய நிறுவனத்திலிருந்து கடன் தொகை கிடைக்கப்பெறவில்லை என மார்ச் 23 திகதி குறிப்பிடப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு எழுத்து மூல முறைப்பாடு வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளரினால் 2024 மார்ச் 24 திகதி மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு 2026 ஏப்ரல் 1 திகதி முறைப்பாடு அளிக்கப்படுகிறது. நீதிமன்றத்துக்கு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றம் எவ்வாறான குற்றம் என்று தீர்மானிப்பதற்காக உரிய விசாரணைகள் இடம்பெறுகின்றன. நியாயமான விசாரணைகள் இடம்பெறுவதற்கு அமைச்சின் செயலாளர் பதவியில் இருப்பது தடையல்ல. அதிகாரிகளினால் கடமையை முன்னெடுக்காமை குறித்த தகவல்களின் அடிப்படையில் உரிய எடுகோள்கள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ரங்கன நிஷாந்த ராஜபக்சே என்னும் உயிரிழந்த நபர்தான் இந்த முறைப்பாட்டை முன்வைத்தார். எமக்கு அறிய கிடைக்கிறது இந்த தவறை அவர்தான் கண்டறிந்துள்ளதாகவும் அவரது மரணம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் பாராளுமன்றத்தில் முறையான அறிவிப்பை வெளியிடுவது முக்கியமானது என குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த அனில் ஜெயந்த் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் சமூக மட்டத்தில் சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் தொடர்பில் தற்கொலை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்தான் இந்த விசாரணை அறிக்கையை முன்வைத்திருந்தார் என்று குறிப்பிட்டால் என்ன நடக்கும்? விசாரணையை முன்னெடுத்தவரை கொலை செய்துவிட்டதாக சந்தேகம் உருவாகும். உறுதிப்படுத்தாத பொறுப்பற்ற தகவல்களின் ஊடாக தகவல்களை முன்வைப்பது பிரச்சினைக்குரியது. நான் எனது பதிலை தெளிவாக குறிப்பிட்டேன். இந்த விசாரணைகள் இது தொடர்பில் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைப்பது வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர்கள் என எங்கிருந்து தகவல்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று எமக்கு தெரியாது. உரிய மூலம் எது? யாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என்பவற்றை குறிப்பிட வேண்டும். எந்தவொரு விடயம் தொடர்பிலும் உறுதியாக தகவல்கள் இன்றி கருத்துக்களை முன்வைத்தால் ஒரு பக்கத்தில் சமூகம் பிழையாக வழிநடத்தப்படுவது பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். மாலத்தீவு ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட விருந்துபசாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாலத்தீவுடனான நட்புறவு அந்நாட்டு ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் ஊடாக மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். மாலத்தீவு குறித்த விடயம் இரு ராஜ்யங்களுக்கு இடையிலான கொண்டாட்டம் மாத்திரமன்றி இரு தீவுகளையும் இணைக்கும் பாரிய கடல்வழி மற்றும் ஆழமான நட்புறவு என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சி உள்ளிட்டவர்களுக்கான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இரவு நேர விருந்துபசாரம் ஜனாதிபதி மாளிகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த மாலத்தீவு ஜனாதிபதியை இலங்கை ஜனாதிபதி வரவேற்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு நாளுக்கு நாள் நெருக்கமடைவதாகவும் குறித்த சந்திப்பினூடாக மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2027 ஆறாம் தர புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தேசிய செயல்பாட்டுக் குழுவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் தேவையான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதேவழி அரச உத்தியோகபூர்வ இல்லங்கள் உறுதியளித்ததன்படி பொருளாதார செயல்பாடுகளுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படுமே தவிர முறைகேடாக பயன்படுத்தப்பட மாட்டாது என பிரதமர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இது தொடர்பான கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கேள்வி எழுப்பினார் இவ்வாறு. புதிய கல்வி மறுசீரமைப்பை 2025 அவசரமாக அமல்படுத்த சென்றார்கள். முடிவில் பிரச்சினை காரணமாக நாட்டில் அது சர்ச்சை ஏற்படுத்தியது. இப்போது அது மறந்து போய்விட்டது. ஆனால் 2027 மீண்டும் அமல்படுத்த முயலும் போது பிரச்சினை மேலெழும்பும். தற்போது முதலாம் ஆண்டில் மறுசீரமைப்பு அமல்படுத்தப்படுகின்றது. 2027 அடுத்த கட்டத்தை முன்னெடுப்பீர்களா? ஆசிரியர்களை பயிற்றுவித்து வருகின்றீர்களா? பயிற்சிகளுக்கு மாகாண கல்வி அலுவலகங்களுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளதா? புத்தகங்கள் சரியாக அச்சிடப்பட்டு பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளதா? இல்லையென்றால் டிசம்பர் ஜனவரியில் அச்சிட சென்று மீண்டும் இதுபோன்ற பிரச்சினை வருமா என்ற சந்தேகம் பெற்றோர் மத்தியில் உள்ளது என கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். 2027 ஆறாம் தரத்தில் இதனை அமல்படுத்த சகல ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2026 ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் தர மறுசீரமைப்பு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. 2027 செயல்பாட்டு புத்தகங்களை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2027 மார்ச் 2027 ஆறாம் தர மறுசீரமைப்புக்காக சகல மொடியல்களும் மறுசீரமைக்கப்பட்டு விடயதானங்களுக்கு அமைய குழுக்களை அமைத்து மீளாய்வு செய்து ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை கலந்துரையாடி முழுமை பெற்றுள்ளது. இந்த மாதத்துக்குள் அது அச்சுக்காக அனுப்பப்படும். ஜூன் மாதம் ஆறாம் தரத்துக்கான ஆசிரியர் பயிற்சி நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்படும். இதற்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்றத்தில் இவ்வாறு கேள்வி ஒன்றினை எழுப்பியிருந்தார். சபாநாயகர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இல்லாவிட்டால் ஏன் அவரின் பேரில் 7 நியமனங்கள் வெளியிடப்பட்டன? அதற்கு பிரதமர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். யாரும் இச்சந்தர்ப்பத்தில் அதனை தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வதில்லை. எனினும் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கூட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக நேற்றிரவு மாலத்தீவு ஜனாதிபதியின் இராபோசன விருந்துபசாரத்துக்காக ஜனாதிபதி உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் பயன்படுத்தப்பட்டது. அதேபோன்று அலரி மாளிகையையும் சபாநாயகர் வாசஸ்தலத்தையும் நாம் பயன்படுத்துவோம். அதன் பாவனைக்காக பணிக்குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அனுமதித்த பணிக்குழாமை விட குறைந்தளவு பணிக்குழாமினரே இதற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். அதே நேரம் அமைச்சர் வைத்தியர் நளிந்தே ஜெயதிசபும் அதற்கு பதில் வழங்கியிருந்தார். உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதிலேயே அரசாங்கம் கொள்கை ரீதியில் தீர்மானித்துள்ளது. அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை கைவிட்டுள்ளனர். எனினும் அதனை சரியான பயன்பாட்டுக்கு ஈடுபடுத்தும் வரை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் சில மேல் நீதிமன்ற செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. பொருளாதார செயற்பாடுகளுக்கு சில உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. அதுவரை அதனை பராமரிக்க வேண்டும் என அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் முறைமை தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகளை மீளாய்வு செய்து விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எச் அபயரத்ன தலைமையில் விசேட பாராளுமன்ற செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபைக்கு இவ்வாறு அறிவித்தார். தேர்தல் முறைமைகளை மீளாய்வு செய்வதற்காக மாகாண சபை தேர்தல் முறைமை தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமை பற்றி ஆராய்ந்து விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எச் அபயரத்ன தலைமையில் விசேட பாராளுமன்ற செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் சேவையாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான சுனில் வட்டக்கல, உபாலி பணிலக்கு, முனீர் முலாஃபர், ரவி கருணாநாயக்கு, ஜே சி அலவத்துவல, அரசன ராஜகருணா, சண்முகம் குகதாசன், ருவன் திலக் ஜெயக்கொடி, துஷாரி ஜெயசிங், மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், சந்திமே ஹெட்டி ஆராய்ச்சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். வியட்நாம் ஜனாதிபதி நாளை மறுதினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அதன்போது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படவுள்ள நிலையில் அதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வியட்நாம் ஜனாதிபதி எதிர்வரும் 7 மற்றும் 8 திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படவுள்ளன. இதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. இலங்கை மற்றும் வியட்நாமுக்கு இடையில் தகவல் தொடர்பாட துறையில் ஒத்துழைப்பு, கலாச்சார ஒத்துழைப்பு குறித்தும் இவ் ஒப்பந்தத்தில் கவனம் செலுத்தப்படும். இரு நாடுகளுக்கும் இடையில் மத ரீதியிலான அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும் இவ் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம். இரு நாடுகளுக்கும் இடையில் போலீஸ் பயிற்சி மற்றும் விஞ்ஞான ஆய்வு ஒத்துழைப்பு தொடர்பிலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளது. நிதியமைச்சின் செயலாளருக்கு இரட்டை குடியுரிமை இல்லை என பொறுப்புடன் கூறுவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். விசாரணைகள் நிறைவடையும் வரை போலி செய்திகளை பரவுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு வெறுமன நபர்களை குற்றவாளிகளாக சுட்டிக்காட்டும்போது உயிர் சேதம் ஏற்படக்கூடிய நிலை உள்ளதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில், அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பிரதி அமைச்சராகவும் செயற்படும் போதும் நிதியமைச்சின் செயலாளராக செயற்படும் போதும் இரட்டை பிரஜை என்றால் அவருக்கு எதிராக உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். அதனால் அவர் இரட்டை பிரஜை அல்ல என்பதை நான் மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். அவர் இந்த பதவிகளை வகிக்கும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இரட்டை பிரஜை அல்ல. நிதியமைச்சினால் இனங்காணப்பட்ட செயற்பாட்டினால் விசாரணைகள் நிதியமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டது. நிதியமைச்சினாலேயேதான் அதனோடு தொடர்புபட்ட நிறுவனங்களுக்கு விசாரணைகளுக்காக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் நிதியமைச்சின் செயலாளரை விளக்குவதற்கான எந்தவித தேவையும் இல்லை. விடயங்களை தெரிவுபடுத்தி தமக்கு சமூக வலைதளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் பெருமதியை பெற்றுக் கொள்வதற்காக மேற்கொள்ளும் செயற்பாட்டின் பலன் என்ன? இது இலகுவான விடயம் அல்ல என்பதை நாம் தொடர்ச்சியாக குறிப்பிட்டோம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஊடகங்களில் தமது முகத்தை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற போட்டியே காணப்படுகின்றது. சில வழியில் இது உயிரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சினை. விசாரணை முழுமையாக நிறைவடையும் வரை பிழையான செய்திகளை வெளியிட்டு பிழையான பதிவுகளை இட்டுள்ளமையினால் ஏற்பட்டுள்ள விடயம் தற்போது உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டு வளங்கள் பிரிவின் பணிப்பாளர் பக்கத்தில் அவர்களது குடும்ப தரப்பில் உரிய நிறுவனங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கும் என அரசாங்க அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டதாக தவறான செய்தியை பிழையாக பதிவிட்டு அதனை பகிர்ந்து அந்த நபருக்கு பாரிய உளைச்சலை ஏற்படுத்தி விசாரணையின்றி அவர்களை குற்றவாளியாக மாற்றியுள்ளனர். அதன் இறுதி பலன்தான் அவர்களின் உயிரிழப்பு. நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். யார் இதனோடு தொடர்பு பட்டுள்ளார்கள் என்பது குறித்து ஆராய்கின்றோம். விசாரணைகளுக்கு இடையே தமது அரசியல் தேவைகளுக்காக இவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றேன். அரசாங்கத்துக்கு எதிராக சேறு பூச வேண்டுமென்றால் அரசாங்கத்துடன் மோதிக்கொள்ளுங்கள். அதிகாரிகளுடன் இவ்வாறு செயற்பட வேண்டாம். அது அவர்களது குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி, கணவன், சமூகம் உள்ளிட்டவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நபர்களின் அடையாளம், அவர்களின் நன்மதிப்பு என்பவற்றை கவனித்துக் கொள்ளாது. தமது தனிப்பட்ட தேவைகளுக்கு போலி பதிவுகளை பதிவிடும் நபர்கள் தொடர்பிலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். முறைப்பாடு கிடைத்தால் போலீசார் நடவடிக்கைகளை எடுப்பார் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். ஊடகவியலாளர் பிரகீத் எகனே கூட காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்குக்காக நிலையான நீதிபதிகள் அடங்கிய குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியான வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை தொடர்பில் பிரதீப் எகனேலுகூடவின் மனைவி சந்தியா எகனேலுகூட பாராட்டியுள்ளார். ஊடகவியலாளர் பிரதீப் எகனேலுகூட காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் 8ஆம் தேதி இன்று வாராந்தம் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. குறித்த வழக்கு இதற்கு முன்னர் நாமல் பழல்லே, மகன் மீரமன் மற்றும் சுஜிப நிசங்க ஆகிய மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் ஒரு நீதிபதி ஓய்வு பெற்று சென்றமையினாலும் மற்றும் ஒரு நீதிபதி பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளமையினாலும் வழக்கு விசாரணை மாதக்கணக்கில் தடைப்பட்டது. இந்நிலையில் நயனா சினிவரத்ன, நளின் ஹேவாவாசம் மற்றும் லக்மாலி ஹேவாவாசம் ஆகிய மூன்று நீதிபதிகள் அடங்கிய புதிய நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் முன்னிலையில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணை கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் ககலி ராம்புகவில அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த நீதிமன்ற கட்டடத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் 8ஆம் தேதியிலிருந்து வாராந்தம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் 2 சாட்சியாளர்கள் அடுத்த வழக்கு தினத்தின் போது ஆஜராக வேண்டும் என அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: தென்னிந்திய நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் இடம்பெற்ற சட்டசபை தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் இலங்கையில் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது நடிகர் விஜயின் தேர்தல் வெற்றி குறித்து பல்வேறு கருத்துக்களும் வெளியிடப்பட்டன. இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டசபை தேர்தலில் இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை வெற்றி கொண்டு அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றிய கட்சியாக மாறியுள்ளதாக இந்திய தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் 59 ஆசனங்களையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 ஆசனங்களையும் பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த வெற்றியை அடித்து நடிகர் விஜய் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பதற்கான கூடுதல் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தமிழக சட்டசபையின் 118 ஆசனங்கள் என்ற பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டும். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இன்னும் 10 ஆசனங்கள் தேவைப்படுகிறது. அதனால் தமிழகத்தின் சிறிய கட்சிகளுடன் இணைந்து கூட்டாட்சியை TVK கட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 6 வீதத்தினால் அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மத்திய கிழக்கின் கல்ஃப் வலயத்தில் கப்பல்கள் மீது மேற்கொள்ளும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதை அடுத்து உலக சந்தையில் எரிபொருள் விலை 6 வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது கடந்த ஏப்ரல் மாத முதற் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட யுத்த நிறுத்தத்தின் பின்னர் உருவாகியுள்ள மோசமான மோதல் நிலை என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதன் அடிப்படையில் பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் ஒரு பிரலின் விலை 6.79 டாலர் எனும் 6.3 அதிகரிப்பை வெளிப்படுத்தி 114.96 டாலர்களாக பதிவாகியுள்ளது. அத்தோடு WTI மசகு எண்ணெயின் விலை 4.23 டாலர்களினால் அதிகரித்து 106.17 டாலராக பதிவாகியுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மத்திய வங்கி சம்பவம் குறித்து முறையான விசாரணை முன்னெடுப்பு அமைச்சர் அனில் ஜெயந்த் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. இரு தீவு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் ஆழம் குறித்து மாலத்தீவு ஜனாதிபதி அனுரவுக்கு பாராட்டு. 2027ஆம் ஆண்டுக்கான கல்வி மறுசீரமைப்புக்கு தயார் என பிரதமர் தெரிவிப்பு. தேர்தல் சட்டங்களை மதிப்பீடு செய்வதற்காக பாராளுமன்ற விசேட செயற்குழு. எதிர்வரும் 7ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ள வியட்நாம் ஜனாதிபதி. நிதியமைச்சின் செயலாளர் இரட்டை குடியுரிமை பெற்றவர் அல்ல என அமைச்சர் நலிந்த திட்டவட்டம். சிறு கட்சிகளை இணைத்து முதலமைச்சர் அரியணைக்கு செல்லும் விஜய். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: நிமிர்ந்த நடை.

0: மே மாதம் 5ஆம் தேதி வரலாற்றில் சிந்தனை, போராட்டம் மற்றும் சமூக மாற்றங்களை நினைவூட்டும் ஒரு நாள். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உலகம் தொழில்துறை புரட்சியின் தாக்கத்தில் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் மனித சமூகவியல் மற்றும் பொருளாதார அமைப்புகளை ஆழமாக ஆய்வு செய்தவர்தான் கார்ல் மார்க்ஸ். இன்று கார்ல் மார்க்ஸின் பிறந்த நாள். கார்ல் ஹென்ரிச் மார்க்ஸ், சுருக்கமாக கார்ல் மார்க்ஸ், ஜெர்மனிய மெய்யியலாளரும் பொருளாதார அறிஞரும் வரலாற்று ஆசிரியரும் சமூகவியலாளரும் அரசியல் கோட்பாட்டாளரும் பத்திரிகையாளரும் அரசியல் பொருளாதார திறனாய்வாளரும் சோசலிச புரட்சியாளரும் ஆவார். 1848ஆம் ஆண்டில் இவர் வெளியிட்ட பொது உடைமை அறிக்கை, துண்டு பிரசுரம், 4 பாகங்களில் மூலதனம் ஆகியவை இவரது மிகவும் பிரபலமான தலைப்புகளாகும். மார்க்சின் அரசியல் மற்றும் மெய்யியல் சிந்தனைகள் அடுத்தடுத்த அறிவார்ந்த பொருளாதார மற்றும் அரசியல் வரலாற்றில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவருடைய கேபிட்டல் போன்ற படைப்புகள் உலக அரசியல் வரலாற்றில் புதிய சிந்தனை அலைகளை உருவாக்கின. இன்று கூட அவரது கோட்பாடுகள் பல நாடுகளில் விவாதிக்கப்படுகின்றன. மார்க்ஸ் மனித வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க நபர்களில் ஒருவராக விவரிக்கப்படுகிறார். அவரது பணி பாராட்டப்படும் அதே வேளையில் விமர்சிக்கப்பட்டும் உள்ளது. பொருளாதாரத்தில் இவர் ஆற்றிய பணி, உழைப்பு மற்றும் மூலதனத்துடனான அதன் தொடர்பு பற்றிய சில தற்போதைய கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக அமைந்தது. உலகெங்கிலும் உள்ள பல அறிஞர்கள், தொழிற்சங்கங்கள், கலைஞர்கள், அரசியல் கட்சிகள் மார்க்சின் படைப்புகளால் தாக்கம் அடைந்துள்ளனர். மனித சமூக அறிவியலின் நிறுவனர்களில் ஒருவராக மார்க்ஸ் பொதுவாக குறிப்பிடப்படுகிறார். அதேபோல் இன்று மெக்சிகோ வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது. 1862ஆம் ஆண்டு நடந்த பேட்டில் ஆஃப் பியூப்லா போரில் மெக்சிகோ படைகள் எதிர்பாராத வெற்றியை பெற்றன. இந்த வெற்றிதான் இன்று உலகம் முழுவதும் சேன்கோடி மேயோ என நினைவு கூறப்படுகிறது. ஒரு பக்கம் மனித சிந்தனையின் மாற்றம், மறுபக்கம் தேசிய பெருமையின் வெற்றி. மே 5 மனித வரலாற்றில் கருத்தும் போராட்டமும் இணைந்த நாள்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள், இன்றைய நாள் நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர

102.8 இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லூத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை நேயர்கள் இப்போது கேட்கலாம். நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அத கோடிபதியினுடைய வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 31, 37, 70, 73. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 31, 37, 70, 73. சுப்பரிசு ரூபாய் 223 லட்சம், சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 94,01,520 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது ரூபாய் 627 லட்சம். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான கரணி இளநர அத்த கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட ராசி அலிசத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி மேசம், வெற்றி இலக்கங்கள் 32, 34, 39, 49. மீண்டும் ஒருமுறை, ராசி மேசம், வெற்றி இலக்கங்கள் 32, 34, 39, 49. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சுப்பரிசு ரூபாய் 64 லட்சம் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,64,92,400 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது ரூபாய் 67 லட்சம். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 59, 63, 64, 80. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 59, 63, 64, 80. சுபகேஸ் சீட்டெடுப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 8, 1, 7, 0, 2. மீண்டும் ஒருமுறை, 8, 1, 7, 0, 2. சுபபரிசு ரூபாய் 1,215 லட்சம். சுபபரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 8 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 76,52,000 ஆகும். அடுத்த சுபபரிசு பொது ரூபாய் 1,218 லட்சம். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான இளநி இளநிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 8, 16, 26. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 8, 16, 26. லக்கி சான்ஸ் சீட்டெழுப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 2, 3, 6, 6. மீண்டும் ஒருமுறை, 5, 2, 3, 6, 6. சுபபரிசு ரூபாய் 548 லட்சம். சுபபரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 74,25,920 ஆகும். அடுத்த சுபபரிசு பொது ரூபாய் 549 லட்சம். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான பச்சை நிற சனிதாஜிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல், வெற்றி இலக்கங்கள் 4, 15, 28, 56. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எல், வெற்றி இலக்கங்கள் 4, 15, 28, 56. சுபரிலக்கம் 37. மீண்டும் ஒருமுறை, சுபரிலக்கம் 37. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொது ரூபாய் 2,577 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,23,76,000. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,23,47,680 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொது ரூபாய் 2,587 லட்சம். எதிர்வரும் சீட்டெழுப்பின் இளஞ்சிவப்பு நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட சுபரிதன சம்பத்தினுடைய வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 4, 2, 6, 2, 1. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 4, 2, 6, 2, 1.
சுபபரிசு ரூபாய் 276 லட்சம் சுபபரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 25 லட்சம் பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 62,69,480 ஆகும். அடுத்த சுபபரிசு பொது ரூபாய் 276 லட்சம். எதிர்வரும் சீட்டெடுப்பின் சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பதலோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட ஜெய சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 2, 6, 2, 1. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 2, 6, 2, 1. ரூபாய் 250,000 பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. இன்றைய 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 61,49,640 ஆகும். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான ஜெயசம்பத மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்திடுங்கள். நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட சாஸ்திரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 1, 5, 40. மீண்டும் ஒருமுறை, 1, 5, 40. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,92,960 ஆகும். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான ஊதா நிற சஸ்திரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.

இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராசங்கள்.

0: பெரிய அந்த வாழை மீனுக்கு விளக்கு மீனுக்கு பாட்டு படிக்கிற மாதிரி கையை அசைச்சிட்டு எல்லாம் செஞ்சு போய் டான்ஸ் ஆடிட்டு தான் அவங்க வந்து மைக்க தூக்குவாங்க.
1: அப்படியெல்லாம் இல்ல, என்ன சிவா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு,
0: வீடியோ இருக்குன்னு.
1: சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா நியூஸ் முடிச்சு லொட்டரி முடிச்சு அப்படியே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க, எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க.
0: 0112-1775 0112-1 கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 0112-1775-1111 கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எங்களோட பேச முடியும். அந்த கடைசி பாட்டு அடிச்சு இந்த நியூஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த நேரத்துல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க பேசணும்னு சொல்லி.
1: சரியான்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பாராட்டு சிவகுமார்.
1: சிவகுமார், வணக்கம். சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறோம். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: பாடல் கேட்டுக்கொண்டிருக்கா.
1: சூப்பரண்ணா, நன்றி சிவகுமார்.
0: சூப்பர் சூப்பரா, செவ்வாய் ராகத்தோட ஃபேனா நீங்க?
1: அப்புறம் சிவகுமார் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா சிவகுமார்?
0: அடுத்த
1: பாடல் யாருக்காக கேக்குறதா இருக்கீங்க?
2: நன்றி
1: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: நன்றி நன்றி நன்றி ரைட். இந்த மாதிரி நீங்களும் கால் பண்ணி அப்படின்னு சொல்லி பேச முடியும். இன்னும் எக்கச்சக்கமான பாடல்களை இப்படி எடுத்து வச்சுட்டு எந்த பாடலில் போடலாம், இந்த பாடலில் போடுவோமா, அதை போடுவோமா, இதை போடுவோமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல, வழக்கமாகவே கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் சுத்துவாங்க அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஆனந்தி. சரி பரவாயில்ல, இப்ப என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கீங்க?
1: எப்ப வந்தீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் அப்படி ஆயிட்டேன்.
0: ஓ, அதுக்கு மேல தெளிவுல
1: அதுக்கு உன்னை கடித்தான்
0: அழகு.

0: 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜலித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகை நளினி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: உங்களை பார்த்து யாராவது இப்படி பாடி இருக்காங்களா?
1: நீ பாதி நான் பாதியா?
0: இல்ல இல்ல, வாய் பாதி கிளிப் பாதி.
1: ஜலதிரும்பி
0: வணக்கம்.
1: எங்கது
0: என்ன
1: செஞ்சிருக்கீங்க?
0: டேப்லெட் இல்லமா, டேப்லெட்
1: அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆகும். சரி ஆஷா, சரி அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: என்ன
1: பாடல்?
0: கேஸ் பாரமான பாட்டுகள் கேட்க வேணும். கம்மா கரையில சும்மா இருக்கிறது வாரி, அந்த பாட்டு இன்றைய போட்டியில தானே ஆகியது.
1: சரி சரி, தொடர்ந்து சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? அப்படியா, சரி நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி நன்றி நன்றி.

0: அதனால இவ்ளோ தூரமாலாம் பொய் சொல்லக்கூடாது.
1: எஸ் இப்போ என்னதான் நாங்கள் ஃபன்னாக பேசிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஒரு ஒரு சோகமான ஒரு செய்தி வந்து நான் பார்த்தேன். என்ன செய்யறது, சில சில இப்படி சந்தோஷமான செய்திகள் வரும்போது இப்படி சேடான ஸ்டோரிஸும் வந்து தான் போகும், ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நடிகர் ஜீவா ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய தந்தை ஆர் வி சௌத்ரி இருக்கார் தானே, திரைப்படத்தினுடைய ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர், அவர் வந்து காலமாகி இருக்கிறார். இது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எக்கச்சக்கமான நல்ல படங்களை வந்து எங்களுக்கு தந்த ஒரு இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் தான் ஆர் பி சௌத்ரி அவர்கள். அவர்கள் காலமாக இருப்பது இனி அது போன்ற படங்கள் எங்களுக்கு தாரதுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்குது. சரி ஓகே, என்ன செய்யறது.
0: சரி, இப்போ நம்மளோட பேசுறதுக்காகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாமே.
1: ஹலோ, வணக்கம். தூக்கத்தோட ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் நிஜாம் பேசுறேன்.
0: நிஜாம், எப்படி இருக்கீங்க?
2: சோமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும்
1: நல்லா இருக்கிறோம்.
0: நிஜாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் கடையில் இருக்கிறேன்.
1: ஆஹா,
2: நாங்க போறதுக்கு 10 மணி ஆகும்.
1: ஓகே,
2: நீ அதுக்காண்டி சூப்பர் ஸ்டார் வசனத்தோட ஆனந்தி அக்காட மல்டி நிகழ்ச்சி
0: அப்படியா
2: கேட்டு கொண்டிருக்கிறோம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் உங்களோட கடை எங்க இருக்கு?
2: எங்க கடை நீர்கொழும்புல, நீர்கொழும்புல இருக்கு, குடாப்பா. நீ அதுல நீ டூரிஸ்ட் வருவாங்க போவாங்க, சாமான எடுப்பாங்க. நீ இப்படியே வசந்தத்தோட பொழுதுபோக்கு பிசினஸ் பண்ணிட்டு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: சரி சரி சரி, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: உங்களுக்காகவும் எங்கட புதிய
0: அறிவிப்பாளர் சிவா.
1: ஓ,
0: சிவாவுக்காக விழுங்கல்ல
2: அவருக்கும் எங்கட வாழ்த்து.
1: நன்றி நன்றி நன்றி,
0: ரொம்ப நன்றி. சரியா,
2: எங்களுக்கு ஒரு பாடல் தர
1: முடியுமா?
0: பாடல்
2: மங்கம்மா சபதத்துல தாய் சத்தியம் என் லட்சியம் என்ற பாட்டு.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா, சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு இதே நேரம் பாத்தீங்கன்னா சிவா, இப்ப வந்து நீர்கள் வந்து நம்மளோட கோமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து பேஸ்புக் அப்படிங்கிற ஒன்றுல வந்து நம்ம வாசிக்கவே இல்லை, அதை கண்டிப்பா வாசிக்கணும். சரியா, ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். மீராவுடரிடந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் என்று சொல்லி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நீலமேகம் தேவி வாரிப்பொலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா மற்றும் சிவா அண்ணா இருவருக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சொல்லி வேர்வலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி கொழும்பு 12 புதுக்கடையில இருந்து இரவு நேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். என்னையும் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இன்ஹாம் அன்சாரி வந்திருக்காரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. பிரசாந்த் நின்றிருக்கிறார் மாலை நேர வணக்கங்களோடு, மேபடி கந்தையில இருந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா பதுல்ல ஸ்பிரிங் வலி நாவலவத்தையிலிருந்து கவிதா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா மற்றும் தம்பி சதீஷ்குமார், பாட்டி சரஸ்வதியையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ரம்புடையிலிருந்து ஜெயகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆயிருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி அந்தோணிமலை ஹட்டன் அந்தோணிமலையிலிருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க.
1: சரி ஓகே, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிறீங்க. நேரம் 8:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.

இதுதான்.

0: இடைக்கால பாடல்கள் ஒன்பது மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன சிவா,
1: இன்னும்
0: ஒரே சிரிப்பா இருக்கு.
1: ஒன்னு
0: சரி, இப்போ நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: நிகழ்ச்சி
2: அன்பான அறிவிப்பாளர் ஆனந்தி மேடம் உங்களுக்கு தான் பாடல் கேட்போம் மேடம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம் மேடம். நன்றி.

0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராசங்கள் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகை நளினி.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: சூப்பரானோட பாடல் அடுத்ததாக ஒலிக்கிருக்கும் பாடலோடு நாங்கள் வந்து விடைபெறப் போகின்றோம். அதுக்கு முதல்ல ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, அவங்களையும் நினைத்து கொண்டு அப்படியே ஆனந்தியோட சித்தப்பாக மெசேஜ் ஷோ கேட்டு இருக்காராம், அவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு
1: நாவலத்தையில இருந்து சுந்தர்லிங்கம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. வசந்தகுமாரி மற்றும் ஜனனி வினுஜன் ஜனா ஜினித்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இவர்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறோம். இன்றைய தினம் இணைந்து கொண்ட அனைத்து வசந்த சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் டிலுக்சன் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி மற்றும்
0: நான் என்று முகலின் சிவலட்சுமணங்கரமூர்த்தி.

நன்றி சிவா மற்றும் ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இராப்பொழுது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் சரியாகிறது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். வசந்த நிலாவின் வடியில் விழுந்து வாஞ்சை பேசும் நள்ளிரவு, மௌனத்திரையை மெல்ல கிழித்து மனதில் பாயும் மெல்லிசை, எண்பதுகளில் ஏதோ ஒரு பாட்டு, எங்கிருந்தோ வந்து எட்டி பார்க்கின்ற சில நினைவுகள், பழைய நினைவுகள் சிறகு விரித்து பறக்க தொடங்கும் இந்த அழகான இரா பொழுது. செவ்வாயாக சுதியேற்றி செவிகள் நடியும் ராகமலை, தேய்ந்து போன டேப் ரெக்கார்டர்கள் போல தேகம் அசையும் தாளக்கதியில், காலம் ஓடி மறைந்த போதும் காணம் மாறா காதல் மொழியாய் வார்த்தையின்றி மௌனம் பாடும் வாழும் கவிதை எங்கள் வசந்த நிலா. குறிப்பாக இந்த 80s இளையராஜாவினுடைய ஹார்மோனிய பெட்டி மற்றும் எங்களுடைய SPB சார் ஜானகி அம்மாவினுடைய அந்த குரல், இது ரெண்டும் சேர்ந்து தமிழ்ந்து வரக்கூடிய ஒரு அழகான இசை என்று சொன்னால் அது பாடல்கள். அது வந்து வெறும் இசை மட்டும் இல்லை, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த சில நினைவுகளினுடைய தொகுப்பு. இன்றும் கூட காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களோடு வசந்த நில நிகழ்ச்சியும் நகர காத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் இன்றும் மலைப்பினை ஏற்படுத்தலாம். இன்றைய நாள் இந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு இடைக்கால பாடலுக்குமே எங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு நினைவுகள் கட்டாயம் இருக்கும். அது குறிப்பாக இந்த இடைக்காலத்தில் இருந்த காதலா இருக்கலாம். எப்பவுமே இந்த இடைக்கால காதல் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான ஒரு கிளாசிக்கான ஒரு விஷயம், எப்பவுமே அது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். தற்போது இருக்கக்கூடிய இந்த காதல் மாதிரி தொலைபேசி மற்றும் சமூக வலைத்தளங்களூடாக இதெல்லாம் தாண்டி இந்த இடைக்கால காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சற்று வேறுபட்டது. அவங்களுடைய அந்த சந்திப்பு, ஒவ்வொரு சந்திப்புமே இலகுவான ஒரு விஷயமா இருக்காது, ரொம்ப கடினமான விஷயமா. எப்போ பார்க்க போறேன், எப்போ பேசுவேன் அப்படின்னு சொல்லி 1000 கவிதைகள் உள்ளடக்கிய கடிதங்கள் எழுதுவாங்களாம், 1000 கவிதைகள் உள்ளடக்கிய கவிதைகள் எழுதுவாங்களாம், கடிதங்கள் எழுதுவாங்களாம். ஒவ்வொரு கடிதத்தையுமே எழுதி முடிச்சு கடைசியில் ரீட் பண்ணி பார்க்கும்போது 1000 பிழைகளும் இருக்குமா, சரின்னு சொல்லி ஒவ்வொரு தாளாக எழுதி எழுதி பார்த்து சரியா பிழையான்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி முடிச்சதுக்கு பின்னாடி அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது அதில் இன்னும் சில விஷயங்கள் சேர்க்கணும்னு சொல்லி தோணுமா, மறுபடியும் அதை எழுதுவாங்களாம். அப்படியே எழுதி கடிதத்தோடு ஒரு காதல் அப்படின்னு சொன்னால் அது இடைக்கால காதல் மட்டுமே. இத்தகைய இந்த இடைக்கால காதல்களை சுமந்து கொண்டு இன்றைய வசந்தத்தின் வசந்த நிலா செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களோடு இன்றும் உங்களுடைய சேவைகளை நீங்களும் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 01127775001 அல்லது 01127775111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனை இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் அழைப்பினூடாக உடைய சொந்தம். வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பிடித்திருந்ததா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த 80s இடைக்காலத்துல ஒரு ஏதேனும் ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நினைவு, காதல் கலந்த இல்லனா மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்றால் என்ன நிகழ்வு? ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: நன்றி.
0: அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:26 தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0112-7775-0001 அல்லது 0112-7775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக தற்போது அழைப்பினுடாக உடைய சொந்தம். வணக்கம். வணக்கம் அன்பான இரா, பொழுது வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க பேகம்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நானும் நலம். சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நாங்களும்
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவர்தான் செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேஷ்கா நந்தசேர்க்காவும் சித்தியேஷ்மா இந்திரிஷ்மா ஜெமிலா அருமா பர்தா பாத்திமா ரவி ரஹ்மா மருஜு குவைதி சின்னையா மகாதேவ் ஆட்டோஷ்ணா உமாச்சந்திரன் வசந்தகுமார் ஃபாரூக் அப்துல் நாசித் அப்துல் மஜ குடும்பத்தவன் வசந்தகா அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. அனைத்து சொந்தங்களை இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல்கள் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அலிகவனி தொலைபேசியிலும் 0112-7775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது 0112-7775-1111 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் சரியாகிறது 9:28.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: உள்ளத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமா.

சிற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்னும் இனிமையான பாடல்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். இடைக்காலத்தினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்தத்தின் செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நெய சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சின்னைய மகாதேவன், எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் என்ன பாடல்? தொடர்ச்ச நிகழ்ச்சி கேட்டுட்டே அந்த பாடல் தருவதற்கு நானும் முயற்சி பண்றேன். ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் யாரை இணைத்துக் கொண்டு கேட்கலாம்? நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். மலைப்பிள்ளை மோனைய சொந்தம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் குஞ்சிபரல்ல ரஷிதா கான்.
0: வணக்கம் ரஷிதா கான், எப்படி இருக்கீங்க? ரஷிதா கான்
2: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்க சுகமா இருக்கிறீங்களா?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அம்மா. ஒழிக்கவிருக்கும் பாடலை யார் இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்? நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அளிக்கவனை தொலைபேசி இலக்கம் மீண்டும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். ஒழுக்கம் இந்த பாடல் தாய் மனசு திரைப்படத்தில் இருந்து.

0: கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆக்சிடன்ட்.
3: நான் காத்திருக்கும் பொழுதுகள் எல்லாம்

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழித்தோய்ந்த பாடல் பாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் வசம் 16 திரைப்படத்திற்காக இனிமையான பாடல். நேரம் சரியாகிறவு 10 மணி.

0: காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான இடைக்கால பாடல்களுடைய சங்கமமாய் இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312 7750 0001 அல்லது 0312 7750 0001 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நேயர் சொந்தம் நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது மலித்தியாளத்தின் முதல் நேயர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க அம்மா? நலமா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நன்றி. உங்களுக்கு இடைக்கால பாடல் அப்படின்னு சொன்னா என்ன பாடல் நினைவுக்கு வரும்? அதிகமாக அந்த நீங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு நினைவு என்றால் என்ன?
1: எனக்கு இந்த இதமான பாடல்கள் விருப்பம். எனக்கு இந்த பாட்டு விருப்பம்.

அந்த பாடல் நீங்க விரும்பி கேட்பதற்கான ஒரு காரணம் என்றால் என்ன ரீசன்? நன்றி, தொடர்ச்சியாக நீங்களும் மலைக்கலாம். மீண்டும் மலைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 0712-775-0102 அழைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் சரியாக 10:08.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல் ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான இடைக்கால பாடல்களுடைய சங்கமமா இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 10:24 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இரா பொழுதுமே அழகான இரா பொழுது. இன்றைய வசந்தத்தினுடைய செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இரா பொழுது இன்னும் சற்று அழகாக்கப்படுகின்றது. இந்த இடைக்கால பாடல்களினுடைய இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே குறிப்பாக எங்களுடைய இளையராஜாவினுடைய இசை மற்றும் இந்த 80s இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் மற்றும் பாடகர்கள் பாடகிகள் இவங்களுடைய ஒய்ஸ் எப்பவுமே ஒய்ஸ் மட்டும் இல்லைங்க, அந்த இசை அந்த வரிகள் எல்லாமே சேர்த்து ஒரு மாயாஜலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஒரு விதமான கிளாசிக்கான ஒரு விஷயம். நாங்கள் எப்பவுமே இந்த பழைய விஷயங்களை வந்து ரொம்ப பேணி பாதுகாப்போம் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் இருக்குல்ல, அது போலவே இந்த 80s வந்து அவ்வளோ ஓல்டான விஷயமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட இந்த 80s இருக்கக்கூடிய பாடல்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தத்துவமான விஷயங்கள் இல்லை காதல் கடந்த உணர்வுகள் காலத்தோடு சங்கமமான ஒரு அழகான காதல் சொல்லக்கூடிய வழிகள் சுகமான உணர்வுகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே செதுக்கிய பாடல் தொகுப்பு அப்படின்னு சொன்னாலே இந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு யதார்த்தத்தை ஒப்பிக்கக்கூடியது. இனிமையான பாடல்களோடு செவ்வாய் ராகத்தினுடைய வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவனை தொலைபேசியிலும் 0312-775-0001 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பாந்தோட்டையிலிருந்து மர்சு பேசுறேன்.
0: வணக்கம் மர்சு, எப்படி இருக்கீங்க மர்சு?
1: பாடலை கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிலா தாத்தா, அரபா நகர் பரிதா தாத்தா, அன்றாதுபுரம் பாரூக், கொத்தில் பாயிசா, பொன்பயனாள் மும்தாஸ் மேகம், ராஜலட்சுமி அம்மா, ஆட்டோ விஸ்வநாதன், கொத்தில் பாயிசா, அவர்களுக்காக உங்களுக்காக எனக்கு ஒரு பாடல் தர முடியும்.
0: என்ன பாடல்?
1: மலரே பௌனமா பௌனமே வேதமா, அந்த பாடல் உங்கள் தொகுப்பில் இருந்தால்
0: அந்த பாடல் தர முடியுமாக இருந்தாலும் நிகழ்ச்சியோடு கட்டாயமாக தருகின்றேன். நன்றி. அழைப்பினுடைய என்னவோ நெயர் சொந்தம். வணக்கம். அழைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழகான இரா பொழுதியில் அழைப்பில் என்னுடைய சொந்தம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கே. ஹலோ. வணக்கம். வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தனுஜன்.
0: எப்படி சுகம் தனுஜன்? சாப்பிட்டீங்களா? தனுஷன் சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் என்றால் என்ன பாடல்? இடைக்கால பாடல்கள் விஜயனுடைய படமா? மேகமாய் வந்து போகின்றேன் இடைக்கால பாடலா? நோக்கி தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. வழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்.
2: நன்றி.
0: அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நேரம் சரியாக 10:28 நிமிடம்.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
3: இசை நரம்புகளை இதயத்தோடு ஒருங்கிணைத்து இதழோடு முணுமுணுக்கச் சொல்லும் பாடல்கள். இனிய நினைவுகளை கண் முன்னே கொண்டு வரும் கானங்கள்.
4: ராஜராஜ சோழன்
3: இடைக்காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
4: மாங்கம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
3: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
5: இனிய பொன் நிலவே, பொன் நிலவில்
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:46 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. இந்த அழகான இரா பொழுதினுடைய நிகழ்ச்சியுடைய 2வது மணி காலத்தில் நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம். வலிக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நீங்கள் சொந்தம் வணக்கம். அன்பார வணக்கம், யார் பேசுறீங்க? கந்தளாயிலிருந்து முகமட். என்ன பெயர்? ஓகே, நல்லா இருக்கீங்களா? நலம் நலம். சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: அருமையான பாடல்கள்.
0: ரொம்ப நன்றி.
1: எனக்கும் ஒரு பாடல் நல்ல விருப்பம்.
0: என்ன பாடல்?
1: எனக்கு வந்து அண்ணா நார்முகத்தர் படத்துல மெதுவான ஒரு பாடல் பாடல். இந்த பாடல்
0: என்ன பாடல்?
1: மெதுவான ஒரு காதல் பாட்டு.
0: மெதுவா மெதுவா அப்படியா?
1: ஒரு காதல் பாட்டு.
0: இனிமையான பாடல்?
1: இனிமையான பாடல். நீங்க தொகுத்த பாடலோடு இதுவும் இத்தகைய அருமையை நினைக்கணும்.
0: தொடர்ச்சி நிகழ்ச்சி கட்டியில் இந்த பாடலை தருவதற்கு நான் முயற்சி பண்றேன். ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: இந்த பாடலை
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. காற்றலை வசந்தத்தின் அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். மலைப்பினுடாக இனிமையுடைய சொந்தம் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: இரத்தினபுரில இருந்து விமலா தேவிதர்.
0: உங்களுடைய வானொலி ஒலிமல் இசை கம்மி பண்றீங்களா?
2: பாடல்கள்
0: பிடிச்சிருக்கா?
2: எனக்கு பிடிக்காத பாட்டு எதுவுமே இல்ல.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
2: எனக்கு வசந்தமே தந்திர சொந்தம். வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், புவனேஷுக்காகவும், நிலவசனக்காரையும், எல்லாத்துக்காகவும் கேட்போம்.
0: நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நேரம் சரியாகிறது 10:48 நிமிடம்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களினுடைய சங்கமமாய் செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய வசந்தங்களாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியினுடைய கடைசி மனதியாளத்தில் நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு பேசுவதற்காக ஒரு நேய சொந்தம். வணக்கம். வணக்கம் ஆறுமுகம், எப்படி இருக்கீங்க ஆறுமுகம்? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கட்டுறீங்க. இனிமையான பாடல்களை எல்லாமே நிகழ்ச்சியோடு கட்டலாம். ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். நன்றி அழைப்பினோட. இன்னும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் டிலு, நான் சொல்றேன் அனிஃபா.
0: வணக்கம் அனிஃபா, எப்படி இருக்கீங்க அனிஃபா? ரொம்ப நன்றி அனிஃபா, சொல்லுங்க உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல்.
1: பாடல் பூஜைக்கு ஏற்ற பூஜை, அடுத்தது மலையோர மாங்குருவி, மணியே மணி மணிக்குயிலே வரண பாடல்கள் பிடிக்கும். சில பாடல் நல்ல பாடல்கள்,
0: நல்ல பாடல்கள். நன்றி நன்றி நன்றி. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்.
1: பாடல் வட்டல் ஐயா கண்ணுக்காண்டியும் சோபன் கோடி சிராஜ் மற்றும் எனக்காண்டிய உங்களுக்காண்டியும்
0: நன்றி. அனைத்து சந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இனிமையான பாடல்கள். நேரம் சரியாக இரவு 11 மணி 8 நிமிடம்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: இசையில்

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்ல.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனாதே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமா.

ஆற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

தீம்தா.

இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு செவ்வாயங்கள் தரக்கூடிய இனிமையான இடைக்கால பாடல்களுடைய சங்கமமாய் இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி எங்களுடைய பேஸ்புக் ஊடாக எல்லாமான சொந்தங்கள் மௌசிகா ஜுனைட் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா மற்றும் இனிமையான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று ஹட்டன் காசல் ஸ்ரீயிலிருந்து தேஜி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் இனிமையான வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பான வணக்கம் சொல்லி அன்பான இரவு வணக்கம் டிலுக்ஷன் பாடல்கள் எல்லாமே அருமை வாழ்த்துக்கள் கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் டிலுக்ஷன் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். கருங்காலி சோலை மெல்டன் அன்பான வணக்கம் கல்லணியிலிருந்து சுலைமான் பாடல்கள் அருமை என்று சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் அட்டாளைச்சோலை முஃபீர் அட்டாளைச்சேனை முஃபீர் தற்போது கத்தாரில் இருந்து அன்பான வணக்கம் சொல்லி தொழிற்சா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பாடல்கள் எல்லாமே அருமையிலும் அருமை சகோ என்று சொல்லியிருக்காங்க. செல்வதுரை நந்தகுமார் அன்பான வணக்கம் நிகழ்ச்சியுடைய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. கேட்கும் போது சில பாடல்கள் என்னையும் சற்று அர்ப்பணிக்க வைக்கின்றது என்று சொல்லி அக்ஷயன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் கொழும்பு அப்படின்னு சொல்லி கொழும்பிலிருந்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலுவண்ணா நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே அருமையிலும் அருமையானா எனக்கும் முடிந்தால் ஒரு இனிமையான பாடல் தாங்க சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து என்று சொல்லி கோபால் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் பதுரையிலிருந்து தற்போது அழைப்பினூடாக ஒரு நெய்ய சொந்தம் வணக்கம் அன்பான வணக்கம் யார் பேசுறீங்க? சரீஃப் எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? சரீஃப் யாழ்ப்பாணத்தில் எவ்விடம் நஞ்சு சந்தி ஒழுங்கையா மங்கள மாணிப்பாய் போற வழியால ஏறாவூர்ல இப்போ நீங்க அஞ்சு சந்தி ஒழுங்கையில இருக்கீங்க. நன்றி நன்றி நல்ல விஷயம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: சாமுண்டியிலிருந்து
0: என்ன பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்ற பாடலாக இருந்தால் நானும் தருவதற்கு முயற்சி பண்றேன். ஒழிக்கப்பட்ட பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: எங்க நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும்
0: நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல்கள் நேரம் சரியாகிறது 11:28.

0: கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் அகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களோடு வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112-7775-0001 அல்லது 0112-7775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடைய சொந்தம், ஹலோ வணக்கம், அன்பான வணக்கம் ஐயா கண்ணு, எப்படி இருக்கீங்க ஐயா கண்ணு? நானும் நலம் ஐயா. சாப்பிட்டீங்களா? ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியுடைய பாடல்கள் படிச்சிருக்கா? வணக்கம் வசந்தம் இல்ல வசந்த நிலா. நன்றி ஐயா. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: மற்றும்

0: நன்றி நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். மலைப்பில் இன்னும் ஒரு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் குமார் பேசுறேன்.
0: குமார், எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க குமார்?
1: நான் குருநாகல்ல இருந்து பேசுறேன்.
0: குருநாகல்ல இருந்து பேசுறீங்க. நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப நன்றி குமார். சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் என்ன பாடல்?
1: இடைக்கால பாடல் ஆடலுக்கு பாடல்.
0: என்ன பாடல்?
1: ஆடலுடைய பாடலை கேட்டு
0: மௌலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: ஹலீம் நானாக்காகவும், அவருடைய மனைவி ஷிப்னாசாக்காகவும், ருக்கையா, அஹுதா, திரக்கடா, பர்ஹான், சஹராஜ், சப்னா, சௌஜாரா டீச்சர் ஆகியோருக்காகவும் கோப்பிருக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. தொழிற்சக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான வசந்த நிலா நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. நேரம் சரியாகிறப்பு 11:47 நிமிடம். ஒழுக்கம் இந்த பாடல் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல் கே ஜே யேசுதாசினுடைய இசையில். வணிகம் இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாசினுடைய அந்த கோல்டன் வாய்ஸ்ல.

0: 2:8. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்பாச்சு.
3: இசை நரம்புகளை

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்ல.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

வணக்கம். மினிமேட பாடலோடு நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நடைபெற்ற உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலக்ஷன். நன்றி, சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேயர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம்புதிய புதிய நாளின் காலை பொழுதில் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்கலாம் 102.6 102.8 வசந்தத்தின் விடுகள் நிகழ்ச்சியோடு. நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல, இன்றைய நாளில் நல்ல பல விஷயங்களோடு பயணிக்கின்ற எல்லோருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, அதே போல சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, இணைய போகின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல, பிரார்த்தனைகள் நல்ல சுப காரியங்களோடு எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். விடியல் நிகழ்ச்சியோடு அழைப்பு ஏற்படுத்தலாம். அதே போல பேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

காலை பொழுதலோடு விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறீங்க. உங்க வசனத்தில் 102.6 102.8 டபுள் பக்கம் கூட முடிந்திருக்கலாம். ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நன்றியார் உங்களுடன். பிறந்த நாட்கள் அதே போல நல்ல பல சுப காரியங்கள் அழைப்பை படுத்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். ராஜா என்று எங்களோடு பகிர்ந்திருந்தார். நண்பன் டிலுப்ஷன் இன்றைய தினம் 20வது பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லியிருந்தார். தேவ வீட்டில் அவர் இருக்கிறாராம். அவரை வாழ்த்துக்கின்றார்கள் சிமி, பிரகாஷ், கபல் எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் டிலுப்ஷனுக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட ஆயுளோடு நோயினோடியற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். வசந்த மிக மூடாக சந்தோஷமாக நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கின்றாரு ஸ்ரீதாஸ் அன்பான இனிய காலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஸ்லாந்திலிருந்து கிருஷ்ணகாந்தி அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போல இனிய காலை பொழுது வணக்கங்களோடு பல்லாங்குடியிலிருந்து அவினாஸ் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் வசந்தம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. தேமோதுரை கூகுள் ஆதித்யா குடும்பத்தினர். இதே போல இனிய காலை வணக்கம் காலை பொழுது வணக்கம் சோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இலக்கு 3 சபம் அல்கந்த வந்து பிரியங்கா வந்திருக்கிறாங்க. மலர்ந்திருக்கும் காலை பொழுது நல்ல பொழுதாகமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கணவர் ரமேஷ், பிரபாத், அத்தை மலானி, மச்சன், சுதன் மகன்மார்கள் பிரமித், பிரணாப் மற்றும் தம்பி கிருஷான், டிலு ஆகியோரையும் மகிழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இந்து கலை அரசும் இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. கொழும்பாயும் 15 மோதரையிலிருந்து தர்ஷிக்குழு சேர்ந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்களுடன் மனைவிருக்கும் இன்றைய நாள் நலமுடன் வாழமே வாழ்த்துக்கள். சண்முகநாதன் கழகம் வந்திருக்கிறாங்க. ஹாயக்க காலை வணக்கம் அணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கொடகலுடன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய வணக்கம் சொல்லி பெரிய நீலாவணையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி மதுக்கமிலிருந்து பனிமலர் விஜயராஜா இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நானும் விடியலட்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மில்டன் வந்திருக்கிறாரு. இனிய காலை பொழுது வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வன்வரையிலிருந்து பதிமலர் கணேஷன் எல்லோரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பிலிருந்து காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ராஜா அன்பான காலை வணக்கம் கிண்ணிய மஹரப் நகர், நசூர், காலித், காமித், காலித்தா, மதிஹா, மிஹாத் எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறேன். இனிய காலை வணக்கம் விடியலுடன் இணைந்திருக்கின்ற நிதி நாள் அனைவருக்கும் இனிதான நாளாமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்து இனிய ரத்தினம் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்த முறை நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல நிகழ்ச்சியோடு கிடைந்திருந்தால் அதையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேரம் 5:17.

வசந்த தின்படியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 5:28 கொண்டிருக்கிறது. காலை பொழுதோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். இனிய காலை பொழுது வணக்கங்களோடு எங்களுடன் இணைந்திருக்கின்றாங்க. காலை வணக்கம் சகோதரி. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மேதாத் வந்திருக்கிறாரு. இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லி ரமேஷ் இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் வந்திருக்கிறாரு. ஷக்கீலா சந்திரசேகரம் நெல்லியடில் செங்கலடியிலிருந்து இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம், நானும் வழங்க போன்று நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். மயிலம்பள்ளியிலிருந்து பொன்னம்பலம் மனைவி மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல காலை பொழுது வணக்கங்களோடு அக்கறை பெற்று பப் டைலர் நிசார் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை நேரம் வாழ்த்துக்கள் ஜியா சிஸ்டர். நாங்களும் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேர்வலை ஸ்மார்ட் மாவந்தை நாசர் சொல்ல இருக்கிறாரு. வள்ளவத்திலிருந்து நந்தகுமார் அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் மஸ்கெலியாவிலிருந்து திலான் சஜீவன் கமிஸ்கான் டிலுக்ஷனா ரித்திக் சஜுன் தனு சிவரூபன் எங்களை முனைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க லோகநாதன். இதே போல இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தமான நேர்கள் அறிவிப்பாளர்கள் டிகோயாவிலிருந்து மேற்பிரிவு துறைராஜ் மகாலட்சுமி அதே போல லக்ஷன் பிரவீனா எல்லாரையும் இணைத்துக் கொள்கின்றோம். ஓகே இனிய காலை வணக்கம் அக்கா மட்டக்கிழப்பு குக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சந்தை ஒளி கருணாகரன் வந்திருக்கிறாரு. நம்பிக்கை கிராம ஹரல் சந்திர அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி ஜியாரர், எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்கன்னா நிகழ்ச்சி அருமை சிறப்பு வாழ்த்துக்கள். ஹட்டன் வழியிலிருந்து சுந்தரம் தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம், நாங்களும் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து சுப்பையா சொல்ல இருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கம் வாழைச்சேனியிலிருந்து அஜய் அகிலன் அர்ச்சனா திருமாலன் எல்லோரையும் இணைத்துக் கொள்கின்றோம். ஹாய் அக்கா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காளிமுத்தும் வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம், நான் வள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் மனைவி நிர்மலா மகன் திலுக்ஷானி மகன் ஜனுஷன் மற்றும் மஸ்கேலியா சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி நாவலப்பட்டியிலிருந்து வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்து ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ந்தும் விடிகள் நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் நல்லதை மட்டுமல்ல வாழ்த்துக்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பேற்படுத்தி என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளலாம். அழைப்பேற்படுத்துங்க 0111-2775-0011-க்கு அதே போல 0111-2775-1111-க்கு அழைப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளலாம்.